நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நேரம் 5:35. வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி.வி. சீனிவாஸ் பாடியுள்ள நந்தி ஸ்தோத்திரம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இனி பகுதாரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை பகுதாரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 8 குறட்பா.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள குடிமை பதவியேற்பு விழாவில் 2026 பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர். இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் ரமா ராமநாதன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும்.

எட்டு மணிக்கு மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள், திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் பங்கேற்பில். 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள் பூவெல்லாம் கேட்டுப்பார் பூவேலி திரைப்படங்களிலிருந்து, 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க, 12:10 மங்கையர் உலகத்தில் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில்

பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இரண்டு முப்பதுக்கு திரைக்களஞ்சியம், திருச்சி தலைநகர், ராகலை விஸ்வநாதன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன்கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதலளி வரிசையில், காலை மணி 10:45

0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதலளி வரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே புவராகன் அவர்கள் மிருதங்கம். 12:10 சங்கீத சாரலில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச்சுடர். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம், செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர்வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாறி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தாசென்

0: நீ குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி, ஊற்று, ஏரி, ஓடை, கிணறு, கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய பயணமும் தனித்துவமானது. நம்மள மற்றவங்களோட ஒப்பிட்டா நம்ம மகிழ்ச்சி தான் குறையும். அதனால நேத்து நாம இருந்ததை விட இன்னைக்கு சிறப்பா இருக்க முயற்சி பண்ணாலே போதும், வாழ்க்கை அழகா மாறிடும். இறைவனை இப்போது பக்தி மலர்களால் அலங்கரிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. இறைமணம் வீசிக் கொண்டிருக்கும் ஆனந்த ராகத்தில் வரும் பாடலை பாடுகிறார்கள் வின்சென்ட் கே.எஸ். சித்ரா.

கடலூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் காலை 7:05 திருத்தேர், மாலை 6:30 காமதேனு வாகனம். நாமக்கல் மாவட்டம் சின்னமணலி கிராமம் மகாகணபதி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று காலை மறுபூஜை செய்தல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்

0: அடாடாடாடாடா, என்ன தம்பி, வழக்கத்துக்கு மாற ரொம்ப உற்சாகமா இருக்கிறியே, இல்லனா அழுது வடிவ, என்ன விஷயம்?
1: அது ஒண்ணும் இல்லைன்னு, என் வீட்டுக்காரம்மாவுக்கு பிறந்த நாள்னே அதான்.
0: வீட்டுக்காரம்மாவுக்கு பிறந்த நாள்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருமா? அவ்வளவு பிரியமாப்பா?
1: காரணம் இருக்குன்னே காரணம் இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் வீட்டுல கேட்டது கிடைக்கும்.
0: ஓஹோ, கதை அப்படி போகுதோ. சரி, மத்த நாளெல்லாம் எப்படி?
1: அவங்க கேட்டதை நாம வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான் ஃபார்முலா.
0: பாரா, இதுதான் சந்தோஷத்துக்கான காரணமா?
1: ஆமாண்ணே, அது சரி. உங்க வீட்டுல?
0: எங்க வீட்டுல அந்த பிரச்சனையே கிடையாதுப்பா.
1: எப்படி?
0: நானெல்லாம் தினமும் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க. ஓய்,
1: அது எப்படின்னு சாத்தியம்? அதுக்கெல்லாம் கை நிறைய பணம் வேலை வேணும்.
0: இருக்கே தம்பி, எனக்கு பணத்துக்கு எப்பவும் பிரச்சனை இருந்ததே கிடையாது. இருந்த 10 ஏக்கர் நிலத்துல 5 ஏக்கர்ல சவுக்கு போட்டிருக்கேன். அதுல இருந்து ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய். எவ்வளவு?
1: 6 லட்சம் ரூபாய்.
0: பின்ன எப்படி பணத்துக்கு பஞ்சம் வரும்?
1: அண்ணே, போன டைம் பணம் இல்லைன்னு மாடசாமி கிட்ட தான் கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டை போட்டுறேன்.
0: தம்பி, கடன் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு முன்னாடி கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதி ஒட்டிருக்கேனே.
1: அப்படியா ஒட்டிருக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், வீட்டு பக்கம் அடுத்த டைம் வந்தா அந்த பேப்பரை கிழிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டை போட்டுறேன்.
0: தம்பி, நீ கிழிக்கவும் வேண்டாம், துண்டையும் போட வேண்டாம். அதுக்குத்தான் துண்ட போடாத சவுக்க போடுன்னு சொல்றேன். ஜிங்கோனா சவுக்குப்பா. இந்த சவுக்கு அதிக தடிமனாகவும் அதிக உயரமாகவும் வளரும். கட்டட கட்டுமானங்களில் சாரம் கட்டவும் பந்தல் போடவும் பயன்படுது. சரியா வளராதத காகிதம் தயாரிக்க பயன்படுத்தலாம். ஒரு செடியோட விலை 1 ரூபாயிலிருந்து

0: 300 ரூபாய் வரைக்கும் விற்குது. விவசாய நிலத்தில் நல்லா உழுதுட்டு 3x3 அடி வீதம் இடைவெளி விட்டு வளர்க்கணும். இதுக்கு உரமாக டிஏபி யூரியா 20x20 போடலாம். குறைஞ்சது 6 மாத காலம் களை எடுக்கணும். அதுக்குள்ளற 5 அடி உயரம் வளர்ந்துடும். சவுக்கு போடு, காசை அல்லு, துண்டை மட்டும் போடாத போய்.
1: ரொம்ப நல்லதுண்ணே. அப்போ செடியை உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம்ல?
0: வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஆனால் செடிக்கு 5 ரூபாய் கூட்டி கொடுக்கணும் தம்பி.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு?
0: செடிக்கு 1 ரூபாய் ஐடியா கொடுத்தல அண்ணே, அதுக்கு 5 ரூபாய்.
1: அடேங்கப்பா, இது அதிரடி மீட்டர் கொள்ளையால இருக்கு.
2: நிகழ்ச்சியில் இனி பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதில் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு, செலவு குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் நடைமுறைகள், சத்துமிக்க ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வியாபார மேலாண்மை குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்ய இன்றே கடைசி நாள். தொடர்புக்கு 9443619255 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
2: நீடித்த நிலையான விவசாயத்திற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருப்பது வேளாண் காடுகளே. வேளாண் காடுகளுக்கு மரங்களை தேர்வு செய்யும் போது அவை பயிர்களுக்கு போட்டியாக இல்லாமல் உறுதுணையாக இருக்க வேண்டும். வளர்க்கப்படும் இடத்தின் காலநிலைக்கு ஏற்றதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். மேலும் வறட்சியை தாங்கி வேகமாக வளர்ந்து குறைந்த காலத்தில் பயன் தரவல்லதாகவும் மிக குறைந்த பராமரிப்புடன் வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் விளைவிக்கும் பொருட்களை எளிதாக சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்க வேண்டும். அதிக கிளைகள் இல்லாமல் நிழல் தராமல் வளர வேண்டும். கூம்பு வடிவம் கொண்ட மரங்கள், அதாவது சவுக்கு, இவை பயிர்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை தடுப்பதில்லை. வேர்கள் ஆழமாக செல்வது அவசியம். அப்போதுதான் மேல்மண்ணில் உள்ள பயிர்களின் சத்துக்களை மரங்கள் எடுக்காது. மண் அரிமானத்தை தடுத்து ஆழமான பகுதிகளில் உள்ள சத்துக்களை மேல் பகுதிக்கு கொண்டு வந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி அமிலக்கார நிலையை சீர் செய்வதாகவும் இருக்க வேண்டும். மரங்கள் கால்நடைகளுக்கு சத்து மிகுந்த தீவனத்தை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருப்பது கூடுதல் பலனை தரும். மரத்தை வெட்டிய பிறகு மீண்டும் துளிர்க்கும் தன்மை இருப்பதும் அவசியம். சிறு தடிமரங்கள், தீவனம், பசுந்தலை உரம் போன்ற விவசாயிகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைவது சிறப்பு. இவ்வாறு இத்தகவலை அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
3: நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். மரவள்ளி பயிரிட்டுள்ள வயலில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதன் காரணமாக இலைகள் வெளிரி காணப்படும். இவற்றை நிவர்த்தி செய்ய இலை வழியாக இரும்பு சல்பேட் என்னும் நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை, மொத்தம் 3 முறை தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் மாசிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகள் கீழ் நோக்கி சுருண்டு சிவந்தும் கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன

0: பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மாவட்டத்தில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக வெப்பநிலையுடன் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள வயல்களில் நீர் தேங்காமல் சரியான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், மக்காச்சோளத்தில் படைப்புழு, பருத்தியில் சாறு உறிஞ்சு பூச்சிகள் போன்றவற்றை கண்காணித்தல் அவசியம். மேலுரமிடுதல், பூச்சி மருந்து தெளிப்பை மழை இல்லாத நேரங்களில் மட்டும் மேற்கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும்

0: திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று

0: பெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: 2001 இதே நாளில் எரிக் வேகன்மேயர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் விழிச்சவாலுக்கு உள்ளானவர் என்ற பெருமையை பெற்றார். பார்வையின்மை தன் சாதனைகளுக்கு குறுக்கீடாக இருப்பதில்லை எனும் இவர் மற்றவர்களும் இதை பின்பற்ற உதவி வருகிறார். டச் த டாப் ஆஃப் த வேர்ல்ட், நோ பேரியர்ஸ் உள்ளிட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார் தன்னம்பிக்கை பேச்சாளரான எரிக் வேகன்மேயர். திரைப்பட நடிகர் சுனில் தத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2005. சுமார் 40 வருடங்களாக ஹிந்தி திரையுலகில் கொடிகட்டி பறந்த சுனில் தத் 5 முறை MPயாகவும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். பாடகர் TM சவுந்தரராஜனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. நடிகர்களை நேரடியாக பாடுவது போல் உணர வைப்பார். முருகப்பெருமான் மீதான பல பாடல்களுக்கு தானே இசையமைத்து உள்ளம் உருகப்பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்.

தமிழ் மொழியை அதற்கே உரிய அழகோடு தெள்ள தெளிவாக உச்சரித்து பாடிய பாட்டுத் தலைவன் டி எம் சவுந்தரராஜன் இன்றும் ரசிகர் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மொழிபெயர்ப்புகள், நாட்டார் கதை இலக்கியம் என பல்வேறு துறைகளில் தடம் பதித்த மூசி பூர்ணலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1866 தமிழ் நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஞானபோதினி, ஆந்திர பிரகாசிகா உள்ளிட்ட இதழ்களை நடத்திய இவர் தமிழ் இந்தியா என்ற ஆங்கில நூலில் தமிழ் மொழியின் தொன்மை, அறிவியல் சிந்தனைகள், பண்பாடு ஆகியவற்றை வரலாற்று ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியுள்ளார். பேராசிரியர் தர்மராசு சர்க்குணர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1877 பல மொழிகளை கற்றுத்தேர்ந்த மேதை இவர் ஆகி பரந்தாமனாரோடு இணைந்து தென்னிந்திய தமிழ்க் கல்விச் சங்கத்தை நிறுவி புறநா

ஆகியவற்றையும் கலித்தொகையையும் ஆய்ந்து தோய்ந்து கற்பித்தவர், தன் உடலை புறநானூறு புத்தகத்தோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் சா. தர்மராசு சர்க்குணர். பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் பாய்ஸ் கம்பெனியில் நடிப்பு பயின்ற இவரின் திரைவாழ்வில் இரத்த கண்ணீர் திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்தது. நல்ல தம்பி, பவளக்கொடி, மங்கையர்கரசி, என் தங்கை உள்ளிட்ட 200-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் எம் என் ராஜம். பின்னணி பாடகர் எம் ஜி ஸ்ரீகுமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1957.

இரண்டு முறை தேசிய விருது பெற்ற எம் ஜி ஸ்ரீகுமார் மலையாளம், தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் 3000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இளமை துடிப்புள்ள பாடல்களை அள்ளித்தந்த இசையமைப்பாளர் சிற்பி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1962 கோகுலம், நாட்டாமை, உள்ளத்தை அள்ளித்தா போன்ற பல படங்களில் இவரது பாடல்கள் இசை ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. உன்னை நினைத்து படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதையும் பெற்றுள்ளார் இசையமைப்பாளர் சிற்பி.

வாழ்க்கைனா என்னங்க? சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு போராட்டம். ஆனா உண்மையிலேயே வாழ்க்கைனா ஒவ்வொரு நாளும் நாம கத்துக்கிற ஒரு புதிய பாடம். எந்த மாதிரியான சூழ்நிலையையும் நம்மளோட தன்னம்பிக்கை தான் நமக்கு கை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கையோட இன்னைக்கு வாழ்க்கை கத்துத்தர ஒரு புதிய பாடத்துக்கு உற்சாகமா எல்லாருமே தயாராவோம். இனிமையான பாடல்களோட இப்ப உங்களை சந்தோஷப்படுத்த வருது காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
4: மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தான கண்டுபிடிப்பு புத்தகம்தான் என்றார் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆம், புத்தகங்கள் நாகரிகத்தின் தொட்டில்கள், மொழியின் குழந்தைகள். வாசிக்க வாசிக்க வசப்படுகிறது வாழ்க்கை. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மெல்ல மெல்ல மனிதனின் காது துளைகளில் இந்த நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்கும் என்றார் வளம்பிரிஜான். வாசிக்கும் போதெல்லாம் எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி வாசிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. வாசிக்கும் போது எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்றார் அறிஞர் பெர்னார்ட் ஷா. தமிழில் 20/10/1578 தம்பிரான் வணக்கம் என்ற நூல் என்றிக்கசு என்பவரால் வெளியிடப்பட்டது. இந்திய மொழிகளிலேயே தமிழில்தான் முதல் அச்சுப்பதிப்பு வெளிவந்தது என்பது நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பெருமை. புத்தகங்கள் வந்த பிறகு மனிதர்கள் மிகப்பெரிய அறிவு சொத்தை பெற்றார்கள். உலக வரலாற்றையே மாற்றி போட்ட தலைவர்களின் பயணம் புத்தகங்களால் தான் வெற்றிகரமாக உருவானது. உலகத்துக்கே பொது உடைமை தத்துவத்தை வழங்கிய கார்ல் மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. லண்டன் நூலகத்தில் உள்ள ஏராளமான புத்தகங்களை வாசித்தவர் கார்ல் மார்க்ஸ். விளிம்பு நிலை மக்களின் விடியலுக்காக சிந்தித்த அண்ணல் அம்பேத்கரும் லண்டன் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை எல்லாம் வாசித்து சாதனை செய்தார். தேசபிதா மகாத்மா அவர்களோ ஏராளம் வாசித்துக் கொண்டே இருந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மிக சிறந்த படிப்பாளி. சமூக மாற்றத்தை உருவாக்கிய பலரும் அற்புதமான படிப்பாளிகளாக விளங்கியிருக்கிறார். புத்தகம் ஒரு முழு அறிவை தருகிறது. ஒரு விஷயத்தின் முழு பரிமாணத்தையும் புத்தகம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. வாசிப்பு என்பது அன்றாட பழக்கமாகும் போது நம்முடைய கவனிப்பு திறனும் அதிகமாகும். எந்த ஒரு செயலையும் கவனத்தோடு செய்யும் ஆற்றல் மேம்படும். நாம் வாசிக்கும் புத்தகம் நம்மை வெவ்வேறு நபர்களுடன் வேறு ஓர் உலகத்திற்கு கொண்டு செல்கிறது. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய சூழலை கொடுத்து புத்துணர்வை ஏற்படுத்தும் வாசிப்பு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். உண்மையில் பார்க்க போனால் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த உலக விஞ்ஞானிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக சிறந்த

0: சிறந்த வாசிப்பாளர். 1952 அவர் கல்லூரி மாணவராக இருந்த போது அவருடைய ஊரான ராமேஸ்வரத்தில் ஒரு பெரும் புயல் ஏற்பட்டது. அப்போது அவருடைய சித்தப்பா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தம்பி, நம் ஊரில் ஏராளமான சொத்துகள் எல்லாம் புயலால் அழிந்து போய்விட்டது. உன்னுடைய அப்பா அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். நீ வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கடிதத்தில் எழுதுகிறார். உடனடியாக ஊருக்கு வர வேண்டும். அவரிடத்திலோ பணம் இல்லை. இப்படி என்றால் என்ன செய்வது யோசிக்கிறார். வழக்கமாக அவர் ஒரு பழைய புத்தக கடையில் எப்போதும் சென்று பழைய புத்தகங்களை வாங்கி படிப்பது பழக்கம். அப்படி அந்த புத்தக கடையின் உரிமையாளரை போய் பார்த்து தான் பரிசாக பெற்ற தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்கிற புத்தகத்தை அவரிடத்திலே கொடுத்து, ஐயா, இந்த புத்தகத்தின் விலை 400 ரூபாய், எனக்கு நீங்கள் இதை வைத்துக் கொண்டு 60 ரூபாய் தாருங்கள், என் ஊருக்கு போய் என் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அந்த புத்தகத்தை கொடுத்துவிட்டு 60 ரூபாயை வாங்கிக் கொண்டு அவர் செல்லும் போது அந்த புத்தக கடைக்காரர் பெரியவர் சொன்னார், தம்பி, இந்த புத்தகத்தை நான் விற்றுவிட மாட்டேன், இங்கேயே பத்திரமாக வைத்திருப்பேன், நீ வந்து 60 ரூபாயை கொடுத்துவிட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது 60 ரூபாயை பெற்றுக்கொண்டு பெற்றோர்களை பார்த்துவிட்டு சென்னைக்கு வந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த புத்தகத்தை 60 ரூபாயை கொடுத்து வாங்குகிற போது அந்த பெரியவர் சொன்னார், இந்த புத்தகத்தை கொடுக்கிற போது ஒரு ஏக்கமான மனநிலையை நான் உன் கண்களில் பார்த்தேன், 60 ரூபாயை நீ எனக்கு தர வேண்டாம், இதையே அன்பளிப்பாக வைத்துக்கொள் என்று அந்த புத்தகத்தை அப்படியே கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகங்களை வாசித்ததால் தான் இன்றைக்கு உலக விஞ்ஞானிகளில் ஒருவராக, உயர்ந்த தலைவராக, மக்கள் நேசிக்கிற தலைவராக, குழந்தைகள் கொண்டாடுகிற தலைவராக அப்துல் கலாம் ஐயா அவர். இதுபோன்று ஏராளமான தலைவர்கள் வாசித்து வாசித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். நம்மாலும் உயர முடியும். அன்றாடம் ஏதாவது கொஞ்சம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். சில பக்கங்களையாவது வாசிக்க வேண்டும். பாரதிதாசன் சொன்னதைப் போல, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று சொன்னார். அப்படி அறிவை விரிவு செய்ய அனுதினமும் வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க நம் வாழ்க்கை விசாலப்படுகிறது. வாருங்கள் நண்பர்களே, புத்தகங்களோடு பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை 938 546 102 ஒன்றுங்கிறேனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் BJPயின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய BJP தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினாா்.

0: மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நவீன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோர்லின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ், பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25.
2: Rainbow FM

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமர் கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்றதுக்காக திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் வரையிருக்காங்க. உங்க கேள்விகள் சந்தேகங்களை 0431-246-1-240-102-1 என்ற எண்களில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் கேள்விகள் கேட்க வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் திருச்சிராப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த மாதிரியான சேவைகள் எல்லாத்தையும் விண்ணப்பதாரர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாம அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnvelaivaipu.gov.in/empower என்ற முகவரி மூலமா நேரடியாகவும் இலவசமாகவும் நீங்க செய்துக்கலாம். அதனால திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனிநபரையோ தனியார் நிறுவனத்தையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் நீங்க செலுத்த வேண்டாம், உங்களோட தனிப்பட்ட விவரங்களை அந்நிய நபர்களிடம் நீங்க பகிர வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. மீறுபவர்கள் குறித்து தகவல் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை 0431-241-5100 அப்படி இல்லைனா 9499-055-901 இந்த எண்களில் நீங்க தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகிய பணிகளில் 1 வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வர ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள்ள

0: மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம் மெக்டொனால்ட் ரோட் கலையரங்கம் வளாகம் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 0431-2413-055 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற 186 ஏரி குளங்களில் படிந்திருக்கிற வண்டல் மண், களிமண் மற்றும் சாதாரண மண்ணை விவசாயிகள், பொதுமக்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களோட சொந்த பயன்பாட்டிற்காக இலவசமாக வெட்டி எடுத்து செல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த மண்ணை வட்டாட்சியரின் அனுமதி பெற்று அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க tnesevai.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை காளான் வளர்ப்பு குறித்த நிலைய பயிற்சி நடக்க இருக்கு. ஆர்வம் இருக்கிற விவசாயிகள், இளைஞர்கள் 0431-2962-854 மற்றும் 9944-3982-239 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோடு.
1: வாரத்தின் முதல் நாள் வழக்கமான பணிகள்ல பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்காக இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். எண்டோமெட்ரியோசிஸ் பாதிப்புங்கிறது என்ன, யாருக்கெல்லாம் ஏற்படலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாருக்கும் வராது, பட் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் வரதுக்கு நம்மளோட உடம்புல ஜெனெடிக்கலா தன்மை 90% இருக்குன்னு இப்போ வரைக்கும் ரிசர்ச்ல நாங்க நம்புறோம். சோ அந்த தன்மை இருக்கும் போது நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் வரப்போறது இல்ல. சோ யாருக்கு அந்த தன்மை இருக்கோ வரப்போகுது. இப்போ நம்மளோட யுட்ரஸோட இன்னர் லைனிங் இருக்கு, அந்த இன்னர் லைனிங் பேரு தான் எண்டோமெட்ரியம். மாசா மாசம் நமக்கு பிளீடிங் போகிறது அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி வருதுதான். இப்போ இந்த எண்டோமெட்ரியம் யூட்ரஸோட இன்லேயரா இருக்கு, வெளியில வரதுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை ஓப்பனா இருக்கு. சோ அது ஷெட் ஆகும் போது வெளியே வந்துருது. அந்த பிளட் எல்லாம் நம்ம பேட் வச்சு கலெக்ட் பண்ணிடுறோம், தூக்கி போட்டுடுறோம். இதே டிஷ்யூ யூட்ரஸோட இன்னர் லேயர்ல இல்லாமல் யூட்ரஸ்க்கு வெளியில நம்மளோட பெல்விஸ் அந்த அடிவாயத்துல இல்லைன்னா நம்மளோட செனப்பையில ரெக்டம்ல அங்கெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நமக்கு மாசா மாசம் பீரியட்ஸ் வருது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் இந்த இன்னர் லைன்ல வேலை செய்யறதுனால. யூட்ரஸோட இன்னர் லைனிங் மாசா மாசம் அந்த பீரியட்ஸோட சர்க்கிள்ல அது திக்காகும், அப்புறம் வெளில வரும், திக்காகும், பிளீடிங் ஆகும், திக்காகும், பிளீடிங் ஆகும். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் அதை செய்ய போகுது, யூட்ரஸ் இல்ல. அப்போ யூட்ரஸோட இன்னர் லேயர் யூட்ரஸ்ல இல்லாமல் நம்ம செனப்பையில இருந்ததுன்னா அதுவும் மாசா மாசம் இதே மாதிரி பிளீட் ஆக போகுது. அந்த பிளட் எங்கேயும் போக முடியாது, வெளியில வரத்துக்கு வழி இல்ல. அப்ப அதுவே ஒரு சிஸ்டிக்கா ஆவருது, அதோட சேஞ்சஸ்ல வர புண்ணு. அதே மாதிரி பிளட் எப்படி பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டுமோ நம்மளோட பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி எண்டோமெட்ரியோசிஸ்ல. இப்போ நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஈஸியா ஃப்ரீலி மொபைலா இருந்தா நமக்கு வலி எல்லாம் இருக்காது. பட் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு அந்த ஒட்டின இடத்துல புண்ணு வேற நம்மளோட பாடி அது கரெக்ட் இல்லங்கிறதுனால செக்ரீட் பண்ணும். இதெல்லாம் தான் ரீசன் நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ல சிவியர் பெயின் இருக்கிறதுக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் ஒன் ப்ராப்ளம் வேர் ஈவன் சம்டைம்ஸ் வலி தாங்க முடியாத காரணத்தினால கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி எல்லாம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வலியும் நம்மளோட அனாடமி டிஸ்டார்ஷன் எல்லாம் இருக்கும். அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் அதே தான், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஃப்ரீலி மொபைலா இல்லாததுனால குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு காலத்துல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லைனா இருந்தது. இந்த காலத்துல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை விட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்ப குழந்தைனா குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் பாக்குறது இஸ் பெட்டர். இந்த மாதிரி டைம்ல நமக்கு சேர்ந்தெல்லாம் இருக்கும்போது குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளோட யூட்ரைன் மோட்டிலிட்டியும் வேணும். விந்து வந்து போய் வெஜைனால டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள போகும்போது நம்ம யூட்ரஸும் அதை ரிசீவ் பண்றதுக்கும் அதை நர்ச்சர் பண்றதுக்கும் சரியா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே ஒட்டிக்கிட்டு புண்ணா போய் இருக்கும்போது நம்மளோட யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமும் அஃபெக்ட் ஆகும். இந்த ரீசன்னாலதான் கரண்ட் கைட்லைன்ஸ் WHO, RCOG, ACOG, இந்தியன் ஃபாக்ஸி, GCPR எதை எடுத்தாலும் எண்டோமெட்ரியோசிஸ்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடிக்குவேட் டைம் ஒரு கப்பிளுக்கு கொடுத்துட்டோம்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமும் அவங்கனால பிரெக்னென்ட் ஆக முடியலன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு IUI ட்ரீட்மெண்ட் ஆர் டெஸ்ட் யூ பேபி ட்ரீட்மெண்ட் இஸ் பிகமிங் மோர் பாப்புலர். அண்ட் அதுக்கு ரீசன் இஸ் ஒன்லி நம்மளோட அனாட்டமியோட டிஸ்டார்ஷன். இது

0: ஒன் வியாதி வேற, நமக்கு வலியெல்லாம் ரொம்ப இருக்கும். சோ மக்கள் கொஞ்சம் கரெக்டா ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா பாத்துக்கிட்டா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிஜமாலுமே நல்லா இருக்கும், ப்ராப்ளம் வராது. ஆனா நம்ம சரியா பாத்துக்கலனா என்னைக்கு வேணா நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேர் மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 9383864102 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேர்களே, கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில இன்று நடைபெறும் போட்டிகள் குறித்து சொல்றதுக்காக நம்மோடு இணைகிறார் செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்கள். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: ஐயா, இன்னைக்கு நடைபெறக்கூடிய போட்டிகள் குறித்து எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம்.
5: ஓகே மேடம். கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் 66வது எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சுழல் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியும், 12வது கேவி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிக்கான பெண்கள் போட்டியும் கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை மாலை மின்னொளியில் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 25ஆம் தேதி ஆண்களுக்கான அரையிறுதி போட்டி நடைபெற உள்ளது. 5:30 ஐஓபி சென்னை வர்சஸ் கேஎஸ்இபி திருவனந்தபுரம் அணிக்கும், 2வது போட்டியாக கரூர் வைசாமாங்கி கோப்பைக்கான பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி கேஎஸ்இபி திருவனந்தபுரம் வர்சஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா அணியினரும், 3வது போட்டியாக இந்தியன் பேங்க் சென்னை வர்சஸ் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் நியூ டெல்லி அணியினரும் விளையாட இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் கரூர் மத்தியில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. குறைஞ்சபட்சம் 3000 பார்வையாளர் பார்க்கக்கூடிய கேலரியும் பெண்களுக்கு தனி வசதியும் செய்து இலவசமாக அமர்வுக்கு இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அனைவரும் வருக ஆதரவு தரு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில இன்று நடைபெறும் போட்டிகள் குறித்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்கள். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலைமலர் கேட்டுட்டு இருக்கோம். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 44 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்தரிக்காய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 46, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 90 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 38, பீட்ரூட் 44, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1

0: ₹8, கொய்யாப்பழம் ஒரு கிலோ ₹100, பூசணிக்காய் பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 1 கிலோ ₹100. திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,729 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 294.90 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 78.81 அடியாக இருக்கு.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காலைமலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களே, அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 938 546 102 1 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: ஐயப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாளை காலை மணி 10:30 நேரலை.
1: திருச்சி FM Rainbow 102.1 இல்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாடு முழுவதும் பெட்ரோல் விலை 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை 2 ரூபாய் 71 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107 ரூபாய் 77 காசுகளுக்கும் டீசல் 99 ரூபாய் 55 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை வழங்குகிறார். தமிழகத்தைச் சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, மயிலானந்தன் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன், ஹெச் பி ஹண்டே, விஜயகுமார், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், புண்ணியமூர்த்தி நடேசன் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பழங்குடியினருக்கு பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை அரசு செய்திருப்பதாக கூறினார். சிபிஎஸ்இ 12வகுப்பு மாணாக்கர் விடைத்தாள் நகல் பெறுவதற்கான காலக்கெடுவரை இன்று வரை நீட்டித்திருப்பதாக மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் தரமான மருத்துவ சேவை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், தவறுகள் நடைபெறும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை காவிரி, பொன்னியாறு, திருமணி, முத்தாறு நதிகளுடன் இணைப்பதன் மூலம் ஏரிகளில் தண்ணீர் நிரப்ப முடியும் என்று கூறினார். சிவகங்கை மாவட்டத்தில் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது நிலவி வரும் கோடைகால வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மார்க்கெட்டுகள் உள்ளிட்ட 20 இடங்களில் உப்பு நீர் கரைசல் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்களின் பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
3: திருச்சி, கரூர், பெரம்பலூர், நாமக்கல், திண்டுக்கல், தேனி, மதுரை, நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் நாளை குரு பெயர்ச்சியை ஒட்டி சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் பிளே ஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸை 30 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்து 4வது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

வாசிக்க காவியம் இவற்றோடு கேட்டு மகிழ திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களின் விருப்ப கானங்கள் வாட்ஸ்அப் வழியில். நேர்கள் பங்கேற்க வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. முதல் பாடல் அயோத்தி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கும்பகோணம் பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, நேதாஜி இவர்களுக்காக.

0: 40s in April May Dool. Gift allunga. Powerful hitch gates. Powerful gifts. Kids ke games oda gift. Parents ke shopping oda gift. 40s in April May Dool. Playful shopping. Summer cool.
1: Verum vivasayam alla. Idu ungal adhigara kanavu. Agri padipodu civil service matum vangi thervugalukku siranda payirchi. IAS mudal arasu adhigari varai ungal lakshyathai nanavaakkugirathu. Perambalur Dhanlakshmi Srinivasan Agriculture College. Arasu panigal sera sarigana tharunam idu. Vidaippadu maanavargalai aruvadai seivathu adhigarigalai. Idu Perambalur Dhanlakshmi Srinivasan Agri College Magic.
2: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசி முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: திருச்சி சாரதாஸ்.
8: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயரா. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் பழனி கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன். இந்த நேருக்காக சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து.

0: says India can trust on him. Also says he's a big fan of Prime Minister Modi. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8 மணி 30 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பத்திரக்கடல் மற்றும் பர்னிஸ் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
9: சம்மர் சம்மர் வெயில் அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது சாரதாஸ் வர ரைட் டைம். இது
10: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: பரபரப்பான காலை நேரம் அருமையான பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இதயராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் புதுக்கோட்டை இலுப்பூர் போலம்பட்டியிலிருந்து எம் ஹஸ்விகா எம் தக்ஷித் இந்த நேயர்களுக்காக

0: அன்பிற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேரம் 8:38 ஆயிடுச்சு. இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புத்தூர் பரமு, இந்த நேருக்காக மாறா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே போற்றி, ஓம் யாழரே போற்றி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அதவத்து விஜய். இந்த நேருக்காக

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ரசித்துக் கொண்டிருப்பது இதயராகம். இதயராகத்தில் அடுத்து வருவது
1: நேர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலை, பையன் திக்கி திக்கி பேசுறானா. திக்கு வாய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே மருத்துவர்கள்கிட்ட போனா அதை குணப்படுத்திக்கலாம். முக்கியமா 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்குது. இன்னும் சொல்ல போனா பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த திக்குவாய் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு 3 காரணம் சொல்கிறாங்க. 1, குழந்தைகளின் மனம் தொடர்பானது. 1, குழந்தைகள் பேச பழகும் பொழுது பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை. 3 காரணம் என்னன்னா பரம்பரை அல்லது பிறவி குறைபாடு. சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் ஏற்படுற பயம், பதட்டம், பரபரப்பு, கவலை, சோகம், வேகம், வெக்கம், அதிருப்தி, அவநம்பிக்கை, அன்புக்கு ஏங்கிறது, இதெல்லாம் தான் மனம் தொடர்பான காரணங்கள். 2வதாக சொன்னமே பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைய அதட்டுறது, பயமுறுத்துறது, அப்புறம் பேச சொல்கிறது, இதனால் என்ன ஆகும்னா குழந்தை யோசிக்கும், ஏதாவது தப்பாக பேசிவிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது இஷ்டப்படி இயல்பாக பேச விடணும். தப்பு தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஆரம்பத்திலேயே அதை திருத்தறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. நாம் அதை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு வாத்தியார் தோரணையில் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. 3வது காரணம் வந்து பரம்பரைன்னு சொன்னோம்ல, அது எப்படின்னா சில குழந்தைகளுக்கு பாரம்பரியத்திலேயே அந்த நாக்கு, உதடு, மேல் அன்னம், இந்த குரல் மடிப்புகள், இது இதுகளில் பிறவியிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம். இதனால் பேச்சு சரியாக வராமல் அது திக்குவாயாக மாறலாம். மருத்துவ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் 100ல் 1 திக்குவாய் இருக்குதான். வரலாற்று புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில், மோசஸ், சார்லஸ் லேம்ப் இது மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு கூட திக்குவாய் இருந்திருக்குது. சின்ன வயசுலேயே வைத்தியம் பண்ணுனா சுலபமாக இதையெல்லாம் சரி பண்ணிவிடலாமா. 3 விதமான சிகிச்சை உண்டு அதுக்கு. அதாவது 1, சைக்கோ தெரப்பி, அதாவது மனமாற்ற பயிற்சி. 1 வந்து ஸ்பீச் தெரப்பி, பேச்சு பயிற்சி. 3வது மருந்துகள். மனநல மருத்துவர்கள் திக்குவாய் உள்ள குழந்தைகள்கிட்ட பக்குவமாக பேசி இந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் போக்குவாங்க. குழந்தையோட அப்பா அம்மாக்கிட்டையும் பேசி எப்படி குழந்தைகிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. பேச்சு பயிற்சிங்கிறது குழந்தைய வந்து படிக்க சொல்லி எந்த வார்த்தை திக்குதோ அதை சரியாக வாசிக்க வைக்கிறது. மருந்து கொடுத்தும் மனசை பக்குவப்படுத்தலாம். பிறவி கோளாறுகள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணிவிடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கணும். அவங்கள பயமுறுத்தப்படாது, கவனமாக பேசணும். ஆனால் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் தான் கவனமாக பேச வேண்டியிருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், இதை பாருப்பா, ஒரு பந்தயம், ஒரு நாள் பூரா உன் 2 கையாலேயும் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்தால் உனக்கு 100 ரூபா பரிசு அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா பந்தயம் கட்டினாங்களாம். உடனே அந்த பையன் சொல்கிறான், அட போம்மா, எப்போ பார்த்தாலும் அப்பா ஜெயிக்கிற மாதிரியான பந்தயமே போடுறீங்க அப்படின்னானா.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இதே ரகத்தில் அடுத்த பாடல் லபர்பந்து திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வாட்ஸ்அப் மூலமா விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் திருச்சி இரட்டை வாய்க்கால் விஜய் நகர் சாமிநாதன் சித்ரா.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இதே ராகத்தின் நிறைவு பாடல் தஞ்சாவூர் ராக்ஷி பெல்லா இனிஷா அபிஷா அனுஷா இந்த நேயர்களுக்காக தண்டகாரண்யம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியாவும் அமெரிக்காவும் தீவிரவாதத்தை அனைத்து நிலையிலும் உறுதியுடன் எதிர்ப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென குறிப்பிட்டார். ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. தற்போது மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியான சூழலில் இந்த 5 நாள் ஹஜ் புனித யாத்திரையில் உலகெங்கிலும் இருந்து 1,60,000 பேரும் இந்தியாவிலிருந்து 1,75,000 பேரும் பங்கேற்கின்றனர். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான பல்கலைக்கழக பொது நுழைவு தேர்வு கியூட் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அன்றைய தினம் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி குளங்களில் வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்
4: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பில்லர்ரா, குடாக்குகை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை கண்டு களிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தளமலை, திகினாறை, தொட்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் இன்று அதிகாலை கனமழை பெய்தது. இதையடுத்து தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ், பிரக்னானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்றதுக்காக நம்ம கூட திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் இருக்காங்க. வேளாண் படிப்புகள் குறித்த உங்க கேள்விகளை 4 3 1 246 6 101 240 102 1 இந்த எண்களில் நீங்கள் கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ இல்லை தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள்.

0: எங்கள் காலை வணக்கம் நேர்களே, நலமா அனைவரும். டென்த் ப்ளஸ் டூ மார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன படிக்கலாம், அடுத்து நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய நிகழ்ச்சி இது. எது சிறந்தது அப்படின்னு பல எண்ணங்கள் ஓடும்போது பல துறைகளுக்கான வாய்ப்புகளும் அப்படியே விருந்து கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இயற்கையை சார்ந்ததுக்கும் என்றும் நிலைத்திருக்கும் உலகுக்கு உணவளிக்கும் ஒரு துறை, அது எந்த துறை? வேளாண்மை துறை. வேளாண் கல்வியை மாணவர்கள் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற முதல் கேள்வியோடு இங்கே நிலையத்தில் இருக்கக்கூடிய முனைவர் பாண்டியராஜன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் மேடம்.
0: நீங்கள் வந்து வேளாண் நுண்ணுயிரியல் துறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீங்க. பேராசிரியராக 16 ஆண்டுகள். அப்புறம் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியினுடைய முதன்மையர், நீநாள் முதன்மையர். இப்போ தஞ்சாவூர் ஆர்விஎஸ் வேளாண்மை கல்லூரியினுடைய இயக்குநராகவும் இருக்கிறீங்க ஐயா. இப்போ இவ்வளவு அனுபவம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போறீங்க. இப்போ மாணவர்கள் வேளாண் துறையை ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? மீண்டும் ஒரு முறை
1: இந்த துறையை ஏன் இப்போ ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா, என்றைக்கும் அழியாத ஒரு தொழில் வந்து வேளாண் தொழில். எது தேவையில்லாமல் போனாலும் உணவு தேவை கட்டாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. அந்த தொழில்நுட்பங்கள் வந்து சரியாக விவசாயிகளுக்கு சென்றடைந்து விவசாயிகள் அதை பயன்படுத்தி வளங்களை மேம்படுத்துறதுக்கு நிச்சயமாக தொழில்நுட்பங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சரியான நபர்கள் வேணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 1960களில் வந்து நம்ம நிறைய பஞ்சம் வந்து இருந்தப்ப நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 35 மில்லியன் ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அதை வச்சு 300 மெட்ரிக் டன் தான் உணவு உற்பத்தி பண்ணோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி. நெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6 மாதம் ஆகும் விளைஞ்சி வர்றதுக்கு, அதில் விளைச்சலும் கம்மி. அப்போ ஜனத்தொகை கூட்டிக்கிட்டே போகும்போது நம்ம நிறைய உணவு உற்பத்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ நிலங்கள் நம்மள்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்மளோட உணவு உற்பத்தி தண்ணீர் அடைந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா, அதுக்கு தொழில்நுட்பம் காரணம். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற விவசாயத்துறை சார்ந்த அலுவலர்களும் ஆராய்ச்சியாளரும் முக்கிய காரணம். ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பாங்க, அதை கொண்டு போய் சரியாக சேர்க்கிறதுக்கு ஒரு அது சார்ந்த வல்லுநர்கள் தேவை. அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க, விவசாயிகள் பலனடையுது. இதில் பல்வேறு வகையான துறைகள் ஈடுபட்டு வர்றாங்க. அரசு தான் மட்டும் இல்லாமல் தனியார் துறைகளும் அதில் ஈடுபட்டு வர்றதுனால இந்த துறைகளில் மாணவர்களுக்கு அருமையான வேலைவாய்ப்புகள் உள்ளது. அதனால் கட்டாயம் வேளாண் கல்வி வந்து மிக மிக சிறந்த கல்விங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை.
0: சரிங்க. இப்போது பொதுவாக பாரம்பரியமாக ஒரு குடும்பத்தில் அவங்க விவசாய குடும்பம் பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகளே அந்த விவசாயத்துறையை தேர்ந்தெடுக்காமல் போகிறாங்க இல்லையா, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த பிள்ளைகளை மீண்டும் எடுத்து திருப்பி இந்த வேளாண் துறைக்கு வாங்க, உங்களுக்கு நிறைய இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஆராய்ச்சி தொடங்கி உற்பத்தி வரை இல்லைன்னா வணிகம், அதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எப்படி அதை சொல்ல முடியும், அதை எப்படி எடுத்து சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட?
1: ஆமாம், இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, விவசாயிகள் வந்து தங்க பிள்ளையும் வந்து சேத்துல காலை வச்சு உழணுமா, அவன் வந்து நல்ல நிலையில் போகணும், நல்ல படிப்பு படித்து நகரங்களுக்கு சென்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து பெரும்பான்மையான விவசாயிகள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா அந்த மாதிரியான உயர்ந்த வேலைக்கெல்லாம் சென்று படித்த, எதுவும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் சார்ந்திருக்கிற நிறைய நண்பர்கள் எனக்கே தெரிந்து அவர்கள் அந்த துறையை விட்டுவிட்டு வேளாண் துறை நோக்கி வருகிறார்கள். இதே தான் வந்து இந்த எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷனில் கூட ஒரு நிகழ்வு உண்டு, ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஆரியான்னு ஒரு ப்ரோக்ராம், அட்ராக்டிங் ரூரல் யூத் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ஆக இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் வேளாண் துறை நோக்கி வர வேண்டும், வயல்களுக்கு வர வேண்டும், அவங்க புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக வந்து வேளாண் தொழிலை சிறம்பட செய்ய வேண்டும்ங்கிறது எல்லோரும். அந்த நேரங்களில் வந்து இப்போ இருக்கிற விவசாய இந்த நிலைமையை மாறி விவசாயிகளே வருவாங்க. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் படித்தவர்கள் வந்து வேளாண்மை பண்ணும்பொழுது வேளாண் படித்தவர்கள் அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால நிச்சயமாக வர்றாங்க. இப்போது சமீப காலமாக அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக

0: மாதிரி விவசாயிகள் வந்து இப்போ எங்கள் கல்லூரியிலே சேர வர்றவங்களே என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்கேன், என் பிள்ளை வந்தால் நல்லா படித்து அதை நல்லா புதுசாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, புது புது தொழில்நுட்பங்கள் கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நிச்சயமாக இளைஞர்கள் வந்து வேளாண் துறையை நோக்கி வருவாங்க. வேளாண் துறை மிக உயர்ந்த துறை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
1: சரிங்க, இப்போ பாரம்பரியமாக அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை வந்து தாத்தா, அப்பா, பிள்ளை அப்படின்னு அவங்க சொல்லி தருவாங்க. ஆனாலுமே ஒரு கல்லூரியில் சேர்ந்து முறைப்படி அதை படிக்கிறதுக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதையே தொடர்ந்து செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் ஒரு கல்லூரிக்கு வந்து ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து படிக்கணும்? அதில் இருக்கிற ப்ளஸஸ் சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லிட்டீங்க, வேளாண்மை துறை இன்றியமையாதது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனாலுமே இதுக்கான வித்தியாசங்கள் என்ன? எப்படி இதை முறைப்படி கற்றுக்க முடியும்?
0: அதாவது பரம்பரை பரம்பரையாக வேளாண்மை செய்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதில் வந்து பல தொழில்நுட்பங்கள் அவங்கள பண்ணியிருக்கிறாங்க. அதை விட உயர்ந்த விளைச்சல் பெறுவதற்கான புது புது தொழில்நுட்பங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்றைய கூட தினத்தில் வந்து ஒரு செய்தி வந்தது, 5R8 அப்படிங்கிற ஒரு நெல் ரகம். நம்ம விளைச்சல் குறைஞ்சலாக இருந்ததுக்கப்போ நம்ம முதல்ல 5R8 புதிய குட்டை ரகம், அதுக்கு முன்னால் இருந்தாலும் நெட்டை ரகங்கள், நாட்டு ரகங்கள், இது குட்டை ரகம், குறுகிய காலத்தில் வளரக்கூடியது. அந்த 5R8 நெல்லோட நினைவு தினம் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த தொழில்நுட்ப மாற்றங்களில் அந்த கல்வியின் மூலமாக நிச்சயமாக கொண்டு வரணும். அந்த 5R8 தான் வந்து பசுமை புரட்சிக்கு வித்துட்ட நெல். அதை முதல்ல எந்த விவசாயிகளும் போட மறுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விவசாயி முதல்ல ஆந்திராவில் வெக்கானி சுப்பாராவுங்கிற ஒரு விவசாயி தான் அதை போட்டாங்க. நேற்றையிடம் பத்திரிகைலாம் அது செய்தியாக வந்தது. அப்போ இந்த தொழில்நுட்ப வித்தியாசங்களை புரிந்து கொண்டு அந்த பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டிருந்த விவசாயத்தில் இந்த புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்த்து அதை எப்படி விவசாயிகளும் பலனடையணும், மக்களுக்கும் பலனடையும், உணவு பஞ்சமும் தீர வேண்டும், அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த இடத்தை வந்து இந்த வேளாண் கல்லூரி நிரப்புகிறது. இந்த வேளாண் கல்லூரி கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம் புதிய புதிய தொழில்நுட்பங்களும் பழமையோடு புதுமையை எப்படி புதுத்த வேண்டும், பழமையும் மறக்கக்கூடாது, அந்த பழமையை எப்படி சிறப்பாக செய்யலாம், அந்த விஞ்ஞான ரீதியாக அதை செய்யலாம் அப்படிங்கிற வந்து இடைவெளியை நிரப்புகிறது தான் வேளாண் கல்லூரி. அதனால் நிச்சயமாக வேளாண் கல்வி பரம்பரையும் விடாது, புதியத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறோம்.
1: சரிங்க, பாடத்திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே பார்க்குறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான வேளாண்மை கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் நிறைய பரப்பளவில் இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது மாணவர்கள்லாம் வெளியில் நின்று ஏதோ ஒரு களப்பயிற்சியில் இருப்பாங்க. இது மாதிரி இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் எப்படி அதை பிரிக்கிறீங்க? 4 ஆண்டுகளில் எப்படி இந்த படிப்புகளை பிரித்து கொடுக்குறீங்க? ஏன்னா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மாணவர்களுக்கு இன்னும் ஒரு
0: நிச்சயமாக பங்கேற்பாங்க. அதான் இந்த 4 வருட படிப்பை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, இந்த +2 முடிச்சுட்டு முதல் வருட கல்லூரி அடிப்படையான அந்த +2 சார்ந்த சில அடிப்படை கல்வி, கணக்கு, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத, இந்த வேதியியல், உயிர் வேதியியல், இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன சப்ஜெக்டை இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்ட்ம்பாங்க. அதை நுழையும் போது அந்த 1st இயரில் அது நடக்கும். 2ஆம் வருடம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது வேளாண் துறை சார்ந்த படிப்புகள் வரும். 3ஆம் வருடம் வரும்பொழுது அவங்களுக்கு, அவங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஏரியா வயல், குறைஞ்சது 5 சென்ட் நிலங்களை அவங்களுக்கு கொடுத்து அதில் வந்து அவங்க விதை முதல் விதை வரையும்பாங்க. விதைச்சதுலேருந்து அறுவடை வரையான பயிற்சிகள் எல்லாம் அவங்களே தன்னிச்சையாக செய்ய வேண்டும். அதே மாதிரி அவங்க ஒரு வருடத்துக்கு 2 பயிர் பண்ணணும், ஒன்று அது கட்டாயம், ஒன்று நெல்லாக இருக்கும், இன்னொன்று வேற ஒரு தானிய பயிர்களாக இருக்கும். அது மாதிரி 2ஆம் வருடம் 3ஆம் வருடம் முழுக்க முழுக்க வேளாண் சார்ந்த பல தரப்பட்ட பாடங்களை படிப்பாங்க. 4ஆம் வருடம் வரும் பொழுது ஒரு பருவம், ஒரு செமஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பருவத்தில் அவங்க யாரும் கல்லூரியிலே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு நிறைய கிராமங்களில் கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம். அவங்க கிராமங்களில் விவசாயிகளோட சேர்ந்து அவங்க விவசாயிகள் எப்படி நடைமுறையில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, இவங்க அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து, அரசு எப்படி வேளாண் துறை எப்படி செயல்படுகிறது, எப்படி விவசாயிகளை அந்த தொழில்நுட்பம் கொண்டு சென்றடைகிறது அப்படிங்கிறத பற்றியும், அந்த இடங்களில் இருக்கிற அந்த வேளாண் துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதா அது எப்படி செயல்படுகிறது, அவர் தன்னார்வலர்கள் NGOங்கிற சொல்லக்கூடிய அவங்க எப்படி செயல்படுறாங்க, இது முழுக்க முழுக்க அவங்க வந்து நிலங்களில் நேரடியாக

0: பயிற்சி பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் போய் பார்க்குறதோ சரி, அவங்க அவங்களாகவே பயிற்சியை அவங்க விவசாயிகள்கிட்டருந்து கற்றுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகளே அவங்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பாங்க, அதனால் அந்த சிறந்த நல்லா படித்துக்க முடியுது. இந்த மூலம் இந்த இந்த ஒரு இதுக்கு வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் படிக்கும்போது இவங்க மண்ணை மட்டும் படிக்கிற மனிதர்களோட மனங்களையும் படிக்கிறாங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.
1: ஆஹா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ வேளாண் படிப்புகளில் எப்படி சேரலாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, இப்படிலாம் நிறைய இருக்குது, கேள்விகள் இருக்குது. ஆனால் இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவெளி, இணைந்தீர்கள் நேயர்களே.
0: நன்றி.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
13: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர், விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966066.

0: நேர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள், வேளாண் படிப்புகள் பற்றிய உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை 0431-246-1, 240-102-1 இந்த எண்களில் நீங்கள் கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: ஆம் நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் என்னென்ன, அதை பற்றி நான் ஒரு சின்ன கேள்வியோடு இந்த பிரேக்குக்கு அப்புறம் தொடங்கலாம். ஐயா சொல்லுங்கள், என்னென்ன கோர்சஸ் இருக்குது?
2: அதாவது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கல்வி வந்து வேளாண் கல்வி, பிஎஸ்சி வேளாண்மை தான் ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து உள்ள வளர்ச்சிகளை பொறுத்து அந்த பாடப்பிரிவுகள் மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்தது வந்து தோட்டக்கலை, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருங்கிறக்கூடிய தோட்டக்கலை, அப்புறம் வனவியல் ஃபாரஸ்ட்டிங்கிறக்கூடிய வனவியல், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன்ற மாதிரி மிக மிக பெண்களுக்கு பிடித்தமான ஒரு அந்த ஒரு கல்லூரி. அதற்கப்புறம் வந்து வேளாண் பொறியியல் துறை, அப்புறம் வந்து பட்டுப்பூச்சி வளர்ப்பு, இந்த துறை பாடங்கள் வந்து தொடங்கப்பட்டது. இதில் முதல் முதல்ல வந்து இந்த வேளாண் கல்வி அப்படிங்கிறது வரலாறு பார்த்தோம்னா 1800களில் சென்னையில் வந்து சைதாப்பேட்டையில் வேளாண் கல்வி சின்ன லெவலில் ஆரம்பிச்சாங்க, டிப்ளமா மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை கல்லூரி வந்து கோவைக்கு மாற்றப்பட்டு கோவையில் வந்து 1906 வந்து வேளாண் கல்வி, பிஎஸ்சி வேளாண் கல்விங்கிற மாதிரி வந்து, அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் 1971 வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அது மட்டும்தான் இருந்தது. அதற்கப்புறம் வந்து தோட்டக்கலை அப்படின்னு அதோட எல்லாம் வந்தது. முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கப்புறம் வந்து தொழில்நுட்பம் வளர வளர வேறு சில பாடங்கள்லாம் அவங்க ஆரம்பித்தாங்க. உணவு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழலியல் துறை, ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலியல் தொழில்நுட்பம்.

0: அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் வேளாண் விற்பனை இது சொல்லி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு
1: சந்தைப்படுத்தல்,
0: அப்புறம் வேளாண்மை உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி வளர்ச்சி வளர வளர அது சம்பந்தமான பல பாடத்திட்டங்களை வந்து தொடங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பாடத்திட்டங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 14 பாடத்திட்டங்கள் இருக்கும், 16 கல்லூரி வளாகங்களில் ஓவிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த பாடத்திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வர்றாங்க, நிறைய மாணவர்கள் அதில் படித்து பயன்பெற்று வர்றாங்க. இந்த மாதிரி பாடங்கள்லாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் வருங்காலில் புது புது தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது புதிய பாடத்திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
1: சரிங்க, அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ மாணவர்கள் இந்த மாதிரியான படிப்புகளில் சேர்றதுக்கு என்ன தகுதிங்க, பிளஸ் டூ டென்த்து இது ரெண்டுல எது வந்து அவங்க முடிச்சிருக்கணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா?
0: அதாவது பிளஸ் டூ வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும், பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், எல்லா பாடங்களையும் தேர்ச்சி பெற்றிருக்கணும், எல்லா பாடங்களையும் தேர்ச்சி பெற்றிருக்கணும், எல்லா பாடங்களில் வந்து அவங்க எடுத்திருக்கிற தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற பாடங்களோட கூட்டுத்தொகையை எடுத்து அதை அக்ரிகேட் மார்க்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 50% இருக்கணும், இருந்தால் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். இது வந்து பட்டியல மாணவர்களுக்கு அது சேராது, அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போகிறோம், அவங்க வந்து சேருவாங்க. இதில் வந்து பயாலஜி வந்து முக்கிய பாடமாக இருந்திருக்கணும் அவங்க, ஏன்னா இது விஞ்ஞான ரீதியான பாடங்கிறதுனால பயாலஜிங்கிறது ஒரு கட்டாய பாடமாக இருக்கணும், இருந்தால் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். இது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லோரும் போடணும், அது ஒன்று தான் வழிமுறை, எந்த நுழைவுத் தேர்வும் இது கிடையாது. இவங்க ப்ளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண்களை வைத்து பட்டியலிடப்பட்டு அந்த ரேங்க் வரிசைப்பட்டு அதில் அது மூலமாக வந்து அதிக மதிப்பெண் பெற்றதற்கு கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு.
1: சரி, இப்போ இந்த டிஎன்ஏயு போர்ட்டல் அந்த வெப்சைட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? அது இப்போ
0: அது அது அது அது ஓப்பன் ஆகிடுச்சு, நடைமுறைக்கு இது 8 வரை வந்து அந்த இதில் நீங்கள் அப்ளிகேஷனை பதிவு பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ ஆன்லைனில் நம்ம வந்து அப்ளிகேஷனை ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம பதிவேற்றம் பண்ணணும், அது தவிர நம்ம வந்து எங்கேயாவது போய் கூட அந்த சென்டரில் ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை ஒன்லி ஆன்லைன் அது பதிவு?
0: ஒன்லி ஆன்லைன் தான், அவங்க அவங்க அந்த அந்த வசதி இருக்கிறவங்க அவங்களாகவே பண்ணலாம், இல்லாட்டினாக்கா வந்து இந்த கணினி சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர்களில் போய் பண்ணிக்கலாம். அது இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டிங்கனாக்கா tnau.ucanapply.com அப்படிங்கிற அந்த இடத்துல போனீங்கனாக்கா நம்ம போய் அந்த விண்ணப்பங்களை ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, tnau.ucanapply சுலபமாக மனசில் பதிவு,
0: ஈஸியாக இருக்கும்.
1: இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: மேம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
2: வணக்கம், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, இந்த ரிசர்ச் படிப்பு அப்படின்னு இருக்கு அக்ரிகல்ச்சர்ல, அதை பண்ணுவதற்கு அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுமா மாணவர்களுக்கு, அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த பிராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இப்ப வந்து சில மாற்றங்கள் அப்படிங்கறது அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்ல இருக்கா? இதற்கு ஸ்டைஃபண்ட் அது மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா என்ன கிரைட்டீரியா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும்.
1: இப்போ ரிசர்ச் ஆராய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே நீங்க சொல்லிட்டீங்க. வேளாண் துறையில ரொம்ப ரொம்ப அவசியமானது, மாறி வரும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ இந்த மாதிரி ரிசர்ச்ல ரிசர்ச் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் வழங்கப்படுதா?
0: ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து அரசு துறையில் இருக்கிற எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்பும் இருக்கிறது, ஆனால் அதை தாண்டி ஆராய்ச்சிக்குன்னு வரும்பொழுது இந்த இளநிலை முடித்து விட்டு முதுநிலை சேரும் பொழுதோ இல்லை முனைவர் பட்டம் சேரும் பொழுதோ அவங்க எடுத்துக்கிற அந்த ஆராய்ச்சி திட்டங்களை பொறுத்து, அந்த ஆராய்ச்சி திட்டம் எந்த நிதியின் கீழ் வருகிறதை பொறுத்து அவங்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினால் நடத்தக்கூடிய அந்த ஒரு இளநிலை முடித்து எழுதக்கூடிய அந்த பரீட்சை எழுதிட்டாக்க அந்த JRFM ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோங்கிற அந்த பரீட்சையில் வந்து அதிக மதிப்பெண் கொடுத்து நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க படிக்கும் பொழுது மாதம் மாதம் கல்வி உதவித்தொகை உண்டு.
1: இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதாவது நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த படிப்பில் 4 படிப்பில் 4வது ஆண்டு ஹேண்ட்ஸ் ஆன், அவங்க அங்கேயே போய் அந்த உழவர்கள் தான் அவங்களுக்கு வந்து ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற

0: அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் அப்படின்னு சந்திரசேகர் கேட்ட கேள்வியும் அதுதான். இப்போ அங்கேயே உட்காந்து அவங்க வேலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சில நிலைகளில் இப்போ யோசிக்கலாம், இதை தாண்டி நான் வேற கூட பண்ணலாம், இது மாதிரியே இதே துறையில் வேற விஷயங்களை கூட என்னுடைய கோர் சப்ஜெக்டாக நான் எடுத்து அடுத்து நான் வேலை பார்க்கலான்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு எப்படி நீங்கள் வந்து அவங்கள எப்படி அவங்களுக்கு மார்க்ஸ் போட்டு அவங்கள எப்படி நீங்கள் இவங்க வந்து ஒரு ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்னு நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க வெளியில் போயிட்டாங்கன்னா?
1: இந்த இந்த இந்த பாடம் 7வது பருவத்தில் இந்த விவசாயிகள் கூட சேர்ந்து படித்த முடித்த பிறகு 8வது பருவத்தில் வரும் பொழுது அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அவங்க வந்து அவங்க ஆராய்ச்சி திட்டங்கள் ஒன்று தனியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு இல்லை மண்புழு வளர்ப்பு காளான் இது மாதிரியான தொழில்நுட்பங்களை அவங்க பின்னால் வந்து இதே ஒரு தொழிலாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த பண்ணிட்டு வரும்பொழுது அதில் கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து அவளுக்கு ஒரு பங்கு அவர்களுக்கும் சேரும். இது ஏன் ஒயில் இல்லைங்கிற மாதிரி அவும் அப்படியும் ஒரு திட்டம் இருக்குது. இதில் வந்து நிறைய பாடத்திட்டங்கள் இருக்குது. அதில் அவங்க மாணவர்கள் விருப்பத்திற்கேற்ப இப்போ ஒரு மாணவருக்கு வந்து எனக்கு மண்புழு வளர்ப்பு பிடித்திருக்கிறதுனால அதில் போய் சேர்ந்து கொண்டு அந்த மண்புழு வளர்ப்பு பற்றிய சகல தொழில்நுட்பங்களையும் அவங்க கற்றுக்கொண்டு அது பின்னால் வந்து அவங்க சுய தொழிலாகவே தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இதில் உண்டு. அந்த படிக்கும் பொழுது கிடைக்கும்போது அதில் அதை விற்று வருகிற வருவாயில் அதில் ஒரு பங்கு மாணவர்களுக்கும் சேரும். அதனால் படிக்கும்போதே இதில் அந்த வழியும் உண்டு.
0: சரிங்க, எல்லா துறைகளை போலவும் வேளாண் துறையிலும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கீங்க. நேரிலே வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
5: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
4: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
6: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
11: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
12: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
10: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர்.

0: சேலம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. இன்று வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள். திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் மீனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் நம்மளோட நிலையத்திலிருந்து நிறைய தகவல்களை, வேளாண்மை துறையில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, படிச்சா என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம், இப்போ ஸ்டார்ட் அப் தொடங்கி சுயமாக அது தொழில் தொடங்கிறது, அது இல்லாமல் என்னென்ன மற்ற இடங்கள்ல எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம கேட்க போகிறோம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி ஒரு கேள்வி வந்துருங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஆராய்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தொடர்ந்து செய்யணும், அவங்களுக்கு அந்த பண உதவி கிடைத்தா தான் அவங்களால பண்ண முடியுன்ற நிலை இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க? ஏன்னா வெளிநாடுகளில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தியாவில் எப்படி நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், படிப்புகளும் சரி அதுக்கப்புறம்
7: எல்லாம்? அந்த முதுநிலை கல்வியில் சேரும் பொழுது வந்து ஒவ்வொரு துறையிலையும் வேளாண் முதுநிலை போகும்போது நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் இருக்கிற பேராசிரியர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி திட்டங்களை வந்து ஸ்பான்சர்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்பான்சர்டு ரிசர்ச் திட்டங்கள் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பணியாற்றுறதுக்கு அந்த துறை அந்த ஆராய்ச்சி திட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு மாணவர்கள் தேவைப்படும். அப்போ அந்த மாணவர்களுக்கு SRF JRFங்கிற மாதிரி அதில் வந்து பண உதவியை கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம்லேருந்தே அவங்களுக்கு மாதம் மாதம் பண உதவி வரும். இன்னும் சில திட்டங்கள் மாணவர்களே அவங்க ஆராய்ச்சி திட்டங்களை இது பண்ணி சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கான திட்டங்கள் அதுக்கான பண உதவியும் நிச்சயமாக கிடைக்கும், மாதம் மாதம் கிடைக்கும். இந்த ICR ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களாம் மாதம் கிட்டத்தட்ட 12,000 ரூபாயெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆராய்ச்சிக்கு நிறையா பண உதவி வந்து நிச்சயமாக நிதி உதவி கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பேராசிரியர்கள் மூலமாகவோ இல்லை ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாகவோ அரசு மூலமாகவோ அது கிடைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. அது இல்லாமல் இந்த இளநிலை படிக்கும் பொழுது அரசு நிறைய கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுக்குது. குறிப்பாக வருட வருமானம் 2,50,000 குறைவாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கம்யூனிட்டியை பொறுத்து அந்த ஸ்காலர்ஷிப்பு ரெகுலராக கிடைக்கும். அடுத்து வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு 20,000 ரூபாய் வந்து அந்த கல்வி கட்டணத்திலேருந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வர்றவங்களுக்கு வந்து மாதம் 1,000 ரூபாய் கிடைக்கும். இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அது நிறைய அரசு திட்டங்கள் மூலமாக வந்து கல்வி உதவித்தொகை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நிதி மட்டும் முக்கியமில்லை, அதை கற்றுக்கொள்வது தான் ரொம்ப முக்கியமானு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ ஷென்பா ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன மெசேஜ்?
8: நங்கவரத்திலிருந்து ராஜீவ் ரமேஷ் அனுப்பியிருக்காங்க. இயற்கை வளமை வேளாண் கல்வியில என்னென்ன படிப்புகள் இருக்கு, அதை யாரெல்லாம் படிக்கலாம், அதனால அவங்களோட வாழ்வியல் முறை முன்னேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
7: இந்த பிஎஸ்சி அக்ரி அப்படி இந்த வேளாண்மை கல்லூரியில் வந்து இந்த இயற்கை சார்ந்த வேளாண்மைங்கிறது ஒரு பாடமாகவே இருக்கிறது. முதுநிலை படிக்கும்போது ஒரு தனி துறையாகவே இருக்கிறது, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த நம்மாழ்வார் பேரை வச்சே ஒரு துறையே இருக்கிறது இயற்கை வேளாண்மை. அதில் வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளும் சரி அவங்க இயற்கை சார்ந்த வேளாண்மை

0: பண்ணுறதுல வந்து ரொம்ப முனைந்தெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இயற்கை வேளாண்மையில் வந்து அந்த பதிவு பெற்று அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த விளைபொருளுக்கான விலை வந்து அதிகமாக இருக்கிறது. சாதாரணமாக விளைவிக்கிற பொருளை விட இந்த ஆர்கானிக்லி க்ரோன் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிக விலை கிடைக்குது. அப்போ வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத வந்து ஒரு படித்தவர் வந்து நிச்சயமாக எடுத்து செல்லலாம். இந்த வேளாண்மை கல்லூரி படித்த கல்வி படித்தவர்களே இதை வந்து இதை சுயதொழிலாக தங்கள் வேளாண் தங்கள் நிலங்களிலே இதை பயன்படுத்தலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு வளர்ந்து வரும் மிக நல்ல துறை. இது வந்து விளைச்சல் நல்லா இருக்கிறத தாண்டி மண் வளத்தை பாதுகாக்கும், மனிதர்களை பாதுகாக்குங்கிறதுல இருக்குது. நானே இந்த திட்டங்கள்லாம் அரசு துறையில் வேலை பார்க்கும்போது செய்திருக்கிறேன்.
1: சரிங்க, இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வி கூட இருக்கு இல்லையா?
2: ஆமாம், திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க. அதாவது விவசாயம் தொடர்பான வேலைகளில் ட்ரோன் இயந்திரத்தை இயக்க, அதில் ஏற்படுற பழுதுகளை நீக்க, இதுக்கெல்லாம் பயிற்சி எங்கே கிடைக்கும்?
0: இது சம்பந்தமான பயிற்சிகள் வந்து இந்த ட்ரோன் கம்பெனி தயாரிக்கிறாங்கள்ல அவங்களே அந்த அந்த பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த குமுளூரில் இருக்கிற வேளாண் பொறியியல் கல்லூரி அங்கே வந்து இது சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். நீங்கள் அங்கே அணுகுனீங்கனாக்க இது சம்பந்தமான அனைத்து தகவலோ பயிற்சிகளோ அங்கேயே பெற்றுக்கொள்ளப்படும்.
1: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவெளி.

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை காலை 10:30.
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டாத விந்தையே தியாக குருநாதனே.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
11: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் நிலையத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இந்த 4 ஆண்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை படித்து முடித்த உடனே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆராய்ச்சியிலையும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய கல்வி சலுகைகள், அப்புறம் ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனாலுமே ஒரு ட்ரெண்டு, இந்த மாதிரியான படிப்புகள் முடித்த உடனே மாணவர்கள் வெளியில் போய் தானாக ஒரு வாட்ஸ்அப், ஐ மீன் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒன்று ஆரம்பித்து, ஒரு பெரிய குரூப் மாதிரி ஆரம்பித்து, அவங்களே ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நோக்கி, பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸை நோக்கி போகிறதும் இருக்குது. இது எப்படிங்க, எப்படி இருக்குது இந்த ட்ரெண்டு? ரொம்ப நல்லதா இந்த ட்ரெண்டு?
12: இது நிச்சயமாக இந்த நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். இது இந்த

0: ட்ரெண்ட் இருக்குது. இங்கே வேளாண்மை படித்த மாணவர்கள் வந்து அவங்க வந்து இந்த போட்டித் தேர்வுகளில் போய் பங்கு கொள்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். ஏன்னா அவங்க பிஎஸ் டிகிரி முடித்த உடனே அவங்க அவங்களோட எண்ணமே வந்து அந்த யூபிஎஸ்சியாக தான் இருக்கும். ஏன் யூபிஎஸ்சிக்கு போகிறாங்க, அந்த சிவில் சர்வீசஸ்க்கு ஏன் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது 1980களுக்கு முன்னால் வந்து அந்த வேளாண்மை மருத்துவம் பொறியியல் படித்தவங்கள்லாம் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி இவங்களும் எழுதலாங்கிற வர்றப்ப நிறைய அக்ரி படித்தவங்க எழுதுனாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போய் வந்துடுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீசஸ் படித்தவங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நிறையா வந்து வேளாண் துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது முன்னாள் முதன்மைச் செயலர் சண்முகம் அவர்கள், இறையன்பு அவர்கள், அல்லது காவல்துறை அதிகாரி செயலாந்தர், இவங்கள்லாம் வந்து வேளாண் துறையை சார்ந்தவர்கள். இப்போ இருக்கிற அமுதா அவங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் அவங்கள்லாம் வந்து வேளாண் துறையை படித்தவர்கள். ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. ஏன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில ஐஏஎஸ் படித்தவர்கள் ஆனால் வேளாண் துறை படிக்காதவர்களோட சந்திக்கும் பொழுது நாங்கள் ட்ரைனிங் போனால் நிறைய பேர் அக்ரி வர்றாங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போது வந்து என்னென்னாக்கா இப்போ ஒரு மருத்துவம் படிக்கிறாங்கன்னா மருத்துவம் மனிதர் மனிதநிலை பற்றியான அதை மட்டும் படிப்பாங்க. ஒரு பொறியியல் துறையில் சார்ந்தவங்க அந்த துறையை சார்ந்த படிப்பை கவனமாக எல்லாத்தையும் டீப்பாக படிப்பாங்க. ஆனால் வேளாண் துறை சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் அவங்க வந்து மொழி பாடங்கள் உண்டு, கணக்கு உண்டு, புள்ளியியல் உண்டு, பொருளாதாரம் உண்டு, சோசியாலஜி உண்டு, இப்படி விஞ்ஞானமும் ஆர்ட்ஸு ரெண்டு சப்ஜெக்ட் கலந்து படிக்கிறதுனால இந்த சிலபஸே வந்து அவங்கள அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணி கொண்டு போயிடுது. கடினமான பாடங்களை படித்து அவங்க தயாராகிடுறாங்க. மோரோவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விவசாயிகளோடு சேர்ந்து பழகிறது அந்த தொழில் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அதை கற்றுக்கொள்ளிருக்கிறாங்க. இப்போ இது இது இது மூலமாக தான் வந்து அக்ரி பண்ண எங்கள் கல்லூரிலேயே இந்த எண்ணங்களோடு வந்து சேர்றவங்க இருக்கிறாங்க. எங்கள் கல்லூரிலேயும் வந்து சுவாதி ஸ்ரீன்னு ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி, அதுவும் ஐஏஎஸ் சும்மா பாஸ் பண்ணல, தமிழ்நாட்டில் முதல் வகுப்பு முதல் ரேங்க், அவங்க ஆல் இண்டியாவில் வந்து 42nd ரேங்கு. அதனால தான் அவங்க தமிழ்நாட்டுக்கே கேடருக்கே வந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பணிபுரிகிறாங்க. ஆக இது வந்து பரம்பரை அதை அந்த அக்ரி படித்தா யூபிஎஸ்சி அப்படிங்கிறது, அதை தவிர்த்தா டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் அவங்க அவங்க ரொம்ப ஈஸியாக தேர்வு தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இன்றைக்கும் அந்த நிலை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் அந்த எண்ணத்தோடு தான் அக்ரியே சேர்றாங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இயற்கையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது மனம் விரிவடையுது. மனம் விரிவடையும் போது பொது சேவைக்கு வரணும் அப்படின்ற எண்ணமும் அந்த மக்களிடையே வந்துடுது இல்லையா? இது ஒரு ஆழமான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. திருச்சியில இருந்து நளினி கேட்டிருக்காங்க. இவங்களோட பொண்ணு வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு இப்ப குஜராத்ல இருக்கிற காலேஜ்ல செகண்ட் இயர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையாம். ஸோ பயோடெக்னாலஜி பேஸ்ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
1: சரிங்க,
0: இந்த உயிரி தொழில்நுட்பத்தை பயோடெக்னாலஜில இருந்து நிறைய தொழில்துறைகள் இருக்குது, நிறையா நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களில் போய் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இல்லை இவங்களே வந்து ஒரு ஆராய்ச்சி திட்டங்களை சமர்ப்பித்தாங்கன்னா அதற்கான நிதியுதவியோடு இவங்க ஆராய்ச்சியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா இதில் பிஹெச்டி படிக்கலாம், முனைவர் பட்டத்திற்கு படிக்கலாம், அதன் மூலமாக வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். ஆனால் நிறைய நிறுவனங்கள் பயோடெக் நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு நிறையா இருக்கிறது. இப்போ நிறையா பயோடெக் ஓசூர் பெங்களூர் மாதிரியான நகரங்களில் போனீங்கன்னா பயோடெக் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஃபார்மா கம்பெனியெல்லாம் உண்டு, அந்த கம்பெனியெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து அதில் அப்ளை பண்ணி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சரிங்க, இப்போ ஒரு வலைப்பின்னல் போல வேளாண்மை துறையோடு சம்பந்தப்பட்ட நிறைய துறைகள் இருக்குது. அப்போ அந்த 4 ஆண்டுகள் முடித்த பிறகு அவங்களுக்கு பிரத்யேகமாக எது தேவைப்படுதோ அதை நோக்கி அந்த மாணவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கலாம். நிறைய விரிவடைஞ்சிட்டே போகுது
0: இல்லைங்களா?
1: சரிங்க, நிகழ்ச்சியில நிறைவாக பொதுவாக இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நீங்க சொல்ல நினைக்கிறது?
0: அதாவது மாணவர்கள் வந்து இந்த துறை, வேளாண் துறை வந்து நிரந்தரமான துறை, இந்த கல்விங்கிறது

0: இதன் மூலமாக வந்து வேளாண் கல்வி படித்து அது சம்பந்தமான வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிறதில்ல நிறைய வாய்ப்புகள் இருந்து. நல்ல சிறம்பட விவசாயி ஆகலாம், இல்லை விவசாயம் சார்ந்த சுயதொழில் தொடங்கலாம், அந்த போட்டித் தேர்வுலேருந்து உயர்ந்த பதவிகளுக்கு போய் இது மாதிரியான விவசாயத்துறையை சார்ந்த பல நண்பர்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுகர் ஃபேக்டரிங்கிற சொல்லக்கூடாங்க, இந்த கரும்பு ஆலைகளில் போய் வேலைக்கு சேரலாம், விதைத்துறை இருக்கிறது, விதை உற்பத்தி பண்ணலாம், நர்சரி நர்சரி அந்த செடிகள் தயாரிக்கிற அந்த இடத்துக்கு போகலாம், இது மாதிரியான பல வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒரு இருக்கு, இன்றைக்கி எல்லாருமே வந்து அதை நிறைய உணவு பாதுகாப்பு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அந்த இதில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு பிஎஸ்சி அக்ரி எலிஜிபிள், அதுக்கான தேர்வுகள் எழுதுனா அந்த இடத்துக்கு போகலாம். இந்த ஆவின் நெய்வேலி இதிலெல்லாம் வந்து நிறைய விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகள்லாம் உண்டு, அதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் போகலாம். முக்கியமாக எல்லா வங்கியிலையும் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து ஒரு அக்ரி ஆஃபீஸர் இருக்கணும், அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்மாங்க, அக்ரி ஃபீல்டு ஆஃபீஸர்மாங்க, அந்த துறைக்கு போகிறதுக்கு பயிற்சி எடுத்து போனால் பேங்க்குக்கு போகலாம். நிறைய பேர் அந்த நோக்கி தான் செய்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் உண்டு, பொதுத்துறையாகவும் அரசு துறைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம், உயர்ந்த பதவிகளுக்கு போகலாம், இல்லை சுயதொழில்கள் விவசாயம் பண்ணலாம். எல்லா வாய்ப்புகளும் இங்கே நிரந்தர விரவி கிடைக்கிறது. இது மாணவர்கள் தங்களை எப்படி அதை நோக்கி செலுத்தி கொள்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி போனால் அவங்க எல்லாருக்குமே வளமான வாழ்க்கை உண்டுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.
1: ஆஹா, அற்புதமாக சொன்னீங்க. இப்போ மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா 8072-8349-21 இந்த கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்ட மேலும் தகவல்கள் பெறலாம். 8072-8349-21 ஆம் நேயர்களே, பண்புகளில் உணவளிப்பது உயர்ந்தது, உணவு உற்பத்தி செய்வது இன்றியமையாதது. வேளாண்மை துறையை தேர்ந்தெடுத்தால் மனமும் வயிறும் நிறையும் நிம்மதியல். அதனால் இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் ஐயாவோட கருத்தாக இருந்தது. பங்கேற்றமைக்கு நன்றிகள். நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் வேளாண் படிப்புகள் என்னென்ன இருக்குது, அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே. பாண்டியராஜன் அவர்கள், உடன் உரையாடியவர் சித்ரா திருவாளன் அவர்கள்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம்

வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை 2.61 ரூபாய்களும் டீசல் விலை 2.71 ரூபாய்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய்களுக்கும் டீசல் 99.55 ரூபாய்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது.

0: வந்திருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக இன்று 66 பேருக்கு இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். நடிகர் மம்முட்டி, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சமூக சேவகர் மயிலானந்தன் உள்ளிட்டோர் பத்மபூஷன் விருதுகளை பெறவுள்ளனர். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் திரு சாய்குமார், உள்துறை செயலாளர் திரு மணிவாசன், காவல்துறை தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் குறைந்திருப்பதை அடுத்து தோட்டக்கலைத்துறை உரிய ஆலோசனைகளை வழங்க மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பருவநிலை மாற்றம் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக வில்பட்டி, பள்ளங்கி, செண்பகனூர் உள்ளிட்ட கிராமங்களில் விளையும் பிளம்ஸ் பழங்கள் தற்பொழுது சீசன் தொடங்கியுள்ள நிலையிலும் அளவில் சிறிதாக காணப்படுவதால் சந்தையில் ஒரு கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையானாலும் விளைச்சல் குறைவால் பிளம்ஸ் விவசாயம் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தோட்டக்கலைத்துறையினர் உரிய ஆராய்ச்சி மேற்கொண்டு விளைச்சலை அதிகரிக்க விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தளமலை, திகினாரை, தொட்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை கனமழை பெய்தது. திகினாரை கிராமத்தில் மழைநீரை வேடிக்கை பார்க்க சென்ற 7 வயது சிறுவன் காணாமல் போனதையடுத்து தீயணைப்புத் துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்ஷாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

கனவுகளோடு எடுக்கப்படும் முயற்சிகள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி என்னும் பரிவட்டத்தை சூடியே தீரும் என்ற சிந்தனையோடு காலை வணக்கம் சொல்வது கானசாரதி அன்பு சகி கவி. பட்டி எங்கும் பட்டய கிளப்ப பண்பலை 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும் இனி போடு ஆட்டம் போடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சந்திரமுகி பட பாடல்.

பத்து மணி 9 நிமிஷம் ஆகுது, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு. அடுத்தது அவங்க எல்லாத்தையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கு பாடல் ஜெயம் படத்துல இருந்து.

10:14 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு. ஆட்டம் போடு வைக்கிறதுக்காக அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, மரியான் படத்துல இருந்து.

10:19 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் எஃப்எம் பிரைன் மனுச்சி 2.1 போடு ஆட்டம் போடு. அடுத்ததா இதோ பட்டி தொட்டி எங்கும் எல்லாரையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக அஞ்சான் பட பாடல்.

0: அடுத்தது நம்ம எல்லாத்தையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கு பாடல் விஸ்வாசம் படத்துல இருந்து.
1: ஏ துண்ணாக்கு துண்ணாக்கு துண்ணாக்கு தின்னாக்கு தின்னா, ஏ

நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இன்று நண்பகல் 12:02 மங்கை உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன தலைப்பில் நீங்கள் பேச போறீங்க அப்படின்னா, நான் நினச்சது ஒன்றுங்க, ஆனால் நடந்தது வேற ஒன்று. இந்த தலைப்பில் தான் தோழிகளே நீங்கள் பேச போறீங்க இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர சொல்லி 4-3-1 முன்னிப்பு என்னோடு 246-102-1 அப்படிங்கிற எந்த எண்ணை தொட்டுவாங்க. அறிமுக தோழிகளாக இருந்தீங்க அப்படின்னா சுழி 4-3-1 மின்னிணைப்பு என்னோடு 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இனி நாம கேட்க போறது இருபட பாடல்கள் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமா. முதல் படம் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதோ

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பத்து மணி 37 நிமிஷம் ஆகுது. பூவெல்லாம் கேட்டுப்பார் இருபட பாடல்கள்ல கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்ல.

10:43 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் படத்திலிருந்து பூவெல்லாம் கேட்டு பார்ப்படம்.

0: உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்தது பூவெல்லாம் கேட்டு பார்ப்பட பாடல்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
7: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
0: இருபட பாடல்கள்ல இரண்டாவது படமா பூவேலி பட பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில் பாடல்.

0: நேரம் 11 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுகிறார். பொதுமக்கள் தங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற இலவச எண்ணில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தலைமை செயலாளர் திரு சாய்குமார், உள்துறை செயலாளர் திரு மணிவாசன், காவல்துறை தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட

மேம்பட்ட குழு மேற்கொண்ட விசாரணை முடிவடைந்திருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தைராய்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த உடல் நலனுக்கான தைராய்டு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும்.

0: இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். வளர்சிதை மாற்றம் ஆற்றல் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதில் தைராய்டு சுரப்பி முக்கிய பங்காற்றுகிறது. நாகை அருகே கடல் அலையில் சிக்கி மூழ்கிய மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சாங்கப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இவர்கள் தெற்கு பையனூர் நேர்கிழக்கே 5 நாட்டிகள் மைல் தொலைவில் கடலில் சென்றிருந்த போது திடீரென உயரமான ராட்சச அலை ஒன்று எழுந்துள்ளது. அப்போது படகு கடலில் தூக்கி வீசப்பட்டதில் படகின் அடியில் திடீரென ஓட்டை விழுந்துள்ளது. கடல் நீர் புகுந்ததால் படகு முற்றிலும் நடுக்கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது. இந்த விபத்தில் 2 இன்ஜின் வலை உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பில் உள்ள மீன்பிடி உபகரணங்கள் ஆழ்கடலில் மூழ்கியது. ஆறுநாட்டு தலைவை சேர்ந்த பைபர் படகு மீனவர்கள் நாகை மீனவர்கள் 4 பேரையும் காப்பாற்றி நாகை மீன்பிடி துறைமுகத்தில் கரை சேர்த்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டம் அருள்மிகு ஆபசகாயேஸ்வரர் திருக்கோவிலில் நாளை குரு பெயர்ச்சியை ஒட்டி சிறப்பு பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி கும்பகோணம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ் பிரக்னானந்தா, திவ்யா தேஷ்முக், குனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: 11:04 ஆயாச்சு. நேர்களினை கேட்கலாம் உங்களோடு நாங்க. நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க கேட்டு மகிழலாம். 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த 2 எண்களில் நேர்கள் தொட்டு வரலாம். மாவட்ட இணைப்பு எண் 0431. வருங்கள் நேர்களே,

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
6: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ

0: உலகமான நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்மோடு இணைக்கூடிய முதல் நேயர் வணக்கம். யாருங்க, எங்க இருந்து?
5: கலாராணி பேசுறேன்.
4: கலாராணி?
5: ஆமா சார்.
4: என்ன பாடல் வேணும்?
5: சிந்து நதி பூல இருந்து கடவுள் நீ அந்த பாட்டு போடுங்க சார்.
4: கேக்கலாமா?
5: வரமாட்டேன். கேக்கலாம் சார்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னணியும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் சார்.
6: யாருங்க சார்?
7: விராலிமலை இருந்து ஏழுமலை, கத்தூராஜி அடையப்பட்டி ஏழுமலை.
6: ஏழுமலை ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
7: கவரிமான் படத்துல இருந்து பூ போலே உன் புன்ன கையில், அந்த பாட்டு வேணும் சார்.
6: கேட்கலாமா?
7: கேட்கலாம் சார்.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து கடவுள் உள்ளமே.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: ராஜகுருவாக தனி சன்னதியில் அருள் செய்யும் வியாழ பகவானின் குரு பெயர்ச்சி விழா.

0: திருப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாளை காலை மணி 10:30 நேரலை
1: திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் பாபரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி.
1: திருச்சி சாரதாஸ் மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
6: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பங்களா தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் 246-102-1. மாவட்ட இணைப்பு எண் 0-431. நிகழ்ச்சியில் முன்னடையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து?
1: நாங்க திருச்சி நாகமங்கலம் காந்தி நகர்ல இருந்து செல்வி பேசுறேன்.
0: சரி, என்ன பாடல் வேணுமா?
1: மறுபடியும் என்ற படத்துல நலம்பாலை வாழ்த்துக்கள்.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: 11:40 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யாருங்க, எங்கிருந்து?
6: கரூர் மாவட்டம் வாளையம்பட்டிலிருந்து.
5: என்னங்கம்மா பாடல் வேணும்?
6: என்ன
5: அந்த படத்துல இருந்து இன்னொரு பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம்.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து?
1: பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் ராஜாமணி பேசுறேங்க சார். நிலையத்தில் அனைவரும் நலமாங்க சார்?
0: எல்லோரும் நலமா இருக்காங்க. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து செம்பருத்தின்ற படத்துல இருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போனாய் நினைவில்லையா, அந்த பாட்டுங்க சார்.
0: கேட்கலாமா?

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
6: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைவா பேசக்கூடிய நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார், நான் சண்முகம் பேசுறேன் சார். வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
7: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எல்லாம் ஆசீர்வாதம்
6: சார். எங்க ஆசீர்வாதம்மா?
7: வானொலி ஆசீர்வாதம்.
6: சரிங்க சார், சரிங்க சார். என்ன சார் பாடல் வேணும்?
7: எனக்கு அஜித் படம் வைரம் வீரம் வீரத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்க. நல்லா வந்து
6: கேட்டலாமா சார்?
7: கேட்டலாம் சார்.
6: நன்றி சார், நன்றி.
8: All the people want to shout, all the people want to cheer.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
1: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
2: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
1: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
3: நேர்களே, அடுத்ததான் அரங்கிற காத்துக்கிட்டு இருக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறீங்க அப்படின்னா, நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, இந்த தலைப்புல தான் நீங்க பேச போறீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சுள்ளி 4321 நினைப்பு எண் 246-102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க. அறிமுக தோழிகளாய் இருந்தீங்கன்னா 240-102-1 அப்படிங்கிற இந்த முன்னிணைப்பு எண்ணோடு சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியோட முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து இணைப்புக்கு வாங்க, பேசலாம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில். நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. நேரம் 12 மணி, இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயலில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை 2.61 ரூபாய்களும் டீசல் விலை 2.71 ரூபாய்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய்களுக்கும் டீசல் 99.55 ரூபாய்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், ஆஸ்திரேலியாவின் பெனி வாங், ஜப்பானின் டோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். குவாட் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை முடிவடைந்திருப்பதாகவும், இது தொடர்பான அறிக்கை

விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததை அடுத்து 100 ஏக்கர் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்திருப்பதாகவும் அதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் நாளை குரு பெயர்ச்சியையொட்டி சிறப்பு பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி கும்பகோணம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்ஷாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. அடுத்த

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சபா, இந்த வெயில் தாங்கல, ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமா?
3: நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்க போய் குடிச்சிட்டு வருவோம்.
2: அண்ணா, ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க.
3: அப்பா, இப்பதான் வயிறெல்லாம் குழு குழுன்னு இருக்கு. அந்த கப்ப அப்படி போடு.
2: ஹே, என்ன பண்ற?
3: ஏன், ஜூஸ் குடிச்சாச்சுல, அதான் கப்ப கீழே போட்டேன்.
2: அதான் ஏன் இங்க போட்டேன்னு கேக்குறேன்.
3: ஜூஸ் குடிச்சா பேப்பர் கப்ப கீழே போடுறது தானே உலக வழக்கம். அத கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்?
2: இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அதான் கடக்காரன பக்கத்திலேயே குப்பை தொட்டி வச்சிருக்காருல, அதுல போட வேண்டியதானே.
3: ஏமா, நான் மட்டுமா கீழே போடுறேன்? அங்க பாரு, கடைய சுத்தி குப்பையாதான் இருக்கு. பாதி பேரு வெளியதான் போட்டுட்டு போறாங்க. என்னமோ நான் மட்டும்தான் பண்ண மாதிரி சொல்ற.
2: உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதாலதான் அடுத்தடுத்து எல்லாரும் அதையே பண்றாங்க.
3: அப்படிங்கற?
2: ஆமா, நம்ம நடந்து போகும்போது நீயே கவனிச்சு பாரு. ஜூஸ் கடை மட்டும் இல்ல, டீ கடை, டிபன் கடைன்னு சாப்பிட்டுட்டு கீழேயே வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு போயிடுறோம். குப்பை தொட்டி இருந்தாலும் பாதி பேர் இப்படித்தானே செய்யறோம்.
3: ஆமா ஆமா, பாக்கவே நல்லா இல்ல, கொஞ்சம் அசுத்தமா தான் இருக்கு.
2: அதுவும் மழை நேரத்துல எல்லாம் பாத்தேன்னு வச்சுக்கோ, துர்நாற்றம் எல்லாம் வீச ஆரம்பிச்சு அடுத்து சாப்பிட வரவங்க, அந்த பக்கமா போற வரவங்க எல்லாரையுமே முகம் சுழிக்க வைக்குது, சுற்றுப்புறமும் பாதிக்குது.
3: சரியாதான் சொல்ற. ஒரு நிமிஷம் இரு.
2: இப்ப என்ன பண்ற?
3: நான் பண்ண தப்ப நான் தானே சரி செய்யணும். அதான், அந்த கப்ப திரும்பி எடுத்து குப்பை தொட்டில போட்டேன்.
2: அதான் சரி.
4: மாற்றத்தை முதல்ல நாம கொண்டு வருவோம்.

நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றியும், முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மங்கையர் உலகம், இதில் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு பத்தி தோழிகள் நேர்ல பேச வரலாம் போன்ல. ஆமாங்க, நேர்ல போன்ல பேசலாம். 43 1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு அழைக்கலாம் அறிமுக தோழிகள். 43 1 அப்படிங்கிற இந்த எண்ணை அழைக்கலாம். 12:50 பாப்கார்னர். காதூரும் கவிபாடி வலம் வரும் 1 மணிக்கு மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம், திருச்சி தில்லைநகர் ராகலை விஸ்வநாதன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ணக்குளங்கள்.

0: ஐந்து மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இதமாய் பொன்மாலை. ஆறு மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் உற்சாகம் உச்சம், இதில் எனக்கு பிடித்த புத்தகம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபக மருது. நமது முதல் அலைவரிசை 936 KHz இன்று இரவு 7:10 விருதுநகர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச் சுடர், 10:00 அரங்கிசையில் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியுள்ள பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் முரளி அவர்கள் கட்டம். இதுவரை நமது பண்பலை 102.1 முதல் அலைவரிசை 936 KHz ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.
1: பத்து ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேரம் 12:10. நேர்களை மதிய வேளையில உங்க மனசுக்கு இதமா பாட்டோட தேளிகள் பேசக்கூடிய கலந்துரையாடலோட வளமர காத்திருக்கு மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் தோழிகள் பேச போறாங்க. நிச்சயமா வாழ்க்கையில நாம் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஏன் ஒரு டயலாக் அப்படின்னே சொல்லலாம், அது இதுவாதான் இருக்கும். நான் நினைச்சது ஒன்னு ஆனா நடந்தது ஒன்னு. இந்த டயலாக அடிக்கடி எப்பவுமே நம்ம பல பேர் பல நேரங்களில் சொல்லியிருப்போம். அது நடக்காம கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற அளவுக்கு இன்னொரு விஷயமா கூட அது நடந்திருக்கும். அப்போ நாம நினைக்கிற விஷயம் நடக்காம வேற ஒன்று நடந்து நம்மள ஒரு மடங்கு இல்லைங்க 4 மடங்கு சந்தோஷத்துல ஆழ்த்தியிருக்கும். சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா இட்லி சாப்பிட போவோம், ஆனா அங்க இட்லி தீந்து போயிருக்கும், தோசை தான் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம நினைச்சு போனது ஒன்னு, நமக்கு கிடைச்சது ஒன்னு. இந்த மாதிரி நாம நினைச்ச விஷயங்கள் நடந்ததா ஒன்னு இருக்கும், நினைச்சதா ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த விஷயத்த எங்க கூட பகிர்ந்துக்கலாம் சொல்லி 4:31 முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ண தொட்டு வந்த அறிமுக தோழிகளா இருந்தீங்கன்னு சொல்லி 4:31 முன்னிணைப்பு என்னோட 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ண தொட்டு வந்து நீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது FM 102.1 மங்கையர் உலகம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்த் அமணி பசார், அண்ணாசிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: மந்திர உலகம் நிகழ்ச்சியில நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன தலைப்புல அப்படின்னா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற இந்த தலைப்பை பத்தி தான் தோழிகள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 பேச வர்றாங்க. தோழிகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேச வரணும் அப்படின்னா, சுழி 4-3-1 முன்னிப்பு என்னுடைய 246-102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க. அறிமுக தோழிகளா இருந்தீங்க அப்படின்னா, முன்னிணைப்பு என்னோடு 240-102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க. இப்ப ஒரு தோழி இணைப்புல இருக்கிறாங்க, பேசிடலாம். வருக, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: வணக்கம்.
6: வணக்கம். சொல்லுது.
7: மாவட்டம் பாண்டாயெல்லாம் ரேணுகா தேவி பேசுறேன்.
6: ரேணுகா அம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
7: ரொம்ப நல்லா இருக்கேன்.
6: ரொம்ப நல்லா இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்குமா. சொல்லுங்க, உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச ஒண்ணு
7: நல்லா அடிக்கடி எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு.
6: சந்தோஷமா, மகிழ்ச்சி. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா? என்ன நடந்தது?
7: ஒரு டைம் திருச்செந்தூர் போலான்னு பிளானிங்
6: பண்ணியிருந்தோம்.
7: ரயில்ல போலாம் அப்படின்னு, ரொம்ப நாள் நான் ரயில்ல போனதே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் போலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ஆசையோட இருந்தேன். ஆனா மறுநாள் அதுக்குள்ள ஒரு வேலை வந்துருச்சு, அது பர்சனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, போக முடியல, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு.

0: அவளையே விடாதீங்க.
1: இந்த மாதிரி முன்னாடியே ஏதாவது பிளானிங் பண்ணோம்னா இப்படிதான் லாஸ்ட் மினிட்ல
0: சேஞ்ச் ஆயிடுது. ஆமா, இப்ப போனீங்களா இல்லையா அதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்?
1: அதுக்கப்புறமும் எனக்கு டைம் கிடைக்கல மேம், அப்பதான் எல்லாமே கிடைச்சது. சிஸ்டர் இன்லாவோட பையன், அவங்க சிஸ்டர் இன்லா, நான் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போலாம் அப்படின்னு பிளானிங் பண்ணிருந்தோம், ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இது பண்ணது.
0: அதுக்குன்னு மாறி வேற ஒண்ணு நடந்துருச்சு. கவலையே படாதீங்க, கருணை கடல் கந்தனு கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா நிறைய வராம இருக்குமா? அந்த கருணை கடல் கிட்ட நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க.
1: நிறைய தடவை போயிட்டு வந்துட்டேன், அது ஒண்ணு திருச்செந்தூர் மட்டும் என்னால போகவே முடியல. அது என்னன்னு தெரியல, அது வந்து ஒரு இது தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு.
0: கண்டிப்பா வேலுடையவன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்க வாய் முகத்தை பழிக்கணும்,
0: நிச்சயமா பழிக்கும். நீங்க வந்து ரயில் ஸ்நேகம் பயணத்துல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுவும் நடக்கணும். அப்படி அழகா இங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து திருச்செந்தூர் போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஓகேங்க, நீங்க நினைக்கிறது நிச்சயம் சீக்கிரமா நடக்கணும், ஆனா வேற ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர். ஆனாலும் உங்களுடைய அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும். நடந்த உடனே நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமா என்ஜாய் பண்றோம், சரிங்களா? ரேணுகாமா, நன்றி இணைப்புக்கு வந்து நீங்க பேசினதுக்கு. இப்ப அடுத்து ஒரு தோழி வர்றாங்க, அவங்க கிட்ட என்னன்னு கேட்கலாம். வணக்கம், யார், எங்கிருந்து, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கிற அந்த அனுபவத்தை பேச வந்திருக்க தோழி, வணக்கம். வணக்கம், சொல்வது ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர்
2: என்ன?
0: அம்மா பாளையத்துல இருந்து உங்க பேரு? என்ன படிக்கிறீங்களா யாஸ், என்ன பண்றீங்க? எஃப்எம்ல தான் பேசுறீங்க யாஸ், சொல்லுங்க யாஸ். ஓகே, யாஸ் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா நம்ம என்ன பேசுறோங்கிறது அவருக்கு சரியா கேட்கல போல இருக்கு. அடுத்ததான் ஒரு தோழி வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தா அருமையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது எனக்கு கேட்டுருச்சு. அதனால நீங்க நினைச்சத வேற ஒன்று நடத்தி வைக்காம பாட்டையே போட்டு நீங்க நினைச்சதையே நடத்தி வைக்கிறது FM 102.1.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
1: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
0: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
3: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
12: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கும். 12:34 ஆகுது. இன்னைக்கு வாழ்க்கையில நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொன்னாங்க. புதுக்கோட்டையில இருந்து ரேணுகா, அவங்க வாழ்க்கையில நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் கவலையப்படாதீங்க, கண்டிப்பா அது நடந்துரும் அப்படின்னு நம்ம பண்பலை சார்பா சொல்லியிருக்கோம். அடுத்தது ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. தோழி வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க போங்க, நானும் லைனுக்கு வந்து லைனை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னங்க நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனால் பாருங்க, இவங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க தோழி? ஐயம்பாளையத்திலிருந்து ஆஹா, இரண்டாவது ரேணுகா நேயர். சொல்லுங்க, நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, என்ன நடந்தது?
13: ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா ஊருக்கு போலாம் சொல்லி பிளான் பண்ணோம்.
12: சரி,
13: ஆனா வீட்டுக்காரர் வந்து வேற என்ன வேலை வந்துருச்சுன்னு சொல்லி போக முடியும், ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு மேடம்.
12: ஆஹா, கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவோம். அடுத்ததா ஒரு பிளான் போடுங்க. டபுள் தமாக்கான்ற மாதிரி கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க, சரிங்களா? நன்றிங்கம்மா, அழகா சூப்பரா வந்து பிளான போடுங்க, வீட்டுக்கு போங்க, நல்லா அம்மா கையில நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வாழ்த்துவோம். 12:36 ஆகுது. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு தோழியா ஒரு தோழி வந்திருக்கிறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறது? பழனியம்மா சொல்லுங்கம்மா, என்ன நினைச்சீங்க, என்ன நடந்துச்சு?
14: ஒரு தனியார் எஃப்எம்ல கோல போட்டிங்க போயிருந்தேன்.
12: சரி,
14: அது வந்து அந்த நான் வந்து சரி புள்ளி வச்சுட்ட சாதாரண பூ கோலம் இந்த மாதிரி நினைச்சு அந்த மாதிரி கோலம்
12: போட்டு,
14: நான் எப்போதுமே ஓவியம் நல்லா வரைவேன், நான் அந்த மாதிரி சரி ஓவியம் வரைய நான் கோலமா போட்டேன்.
12: ரங்கோலி போட்டலான்னு போனீங்க?
14: ரங்கோலி இந்த மாதிரி ரங்கோலி தான் நான் போட்டேன். கடைசியில் அந்த ஓவியம் போட்டேன்.
12: சரிங்கம்மா, நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருந்துருச்சு, ஆனாலும் நிச்சயம் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நடந்தே தீரும். டபுள் தமாக்காவா கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி நடக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் எங்களுடைய பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜிவ் கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவர்

0: தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிளி முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லித்தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல்

0: சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் கஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.1 நேரம் 12:50.
1: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலேனி
6: 1, 2, 3
5: பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமையை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா மற்றும் அலோக் அராத்தே ஆகியோர் கொண்ட அமர்வு, இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்க அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருத்தாச்சலம், சிதம்பரம் பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவுக்கேற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ், பிரக்னானந்தா, திவ்யா தேஷ்முக், குனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.

நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய திரை இசை பாடல், கருப்பு வெள்ளை கானங்கள், காற்றலைகள், டூரிங் டாக்கீஸில் பார்த்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள், நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களாக நிகழ்ச்சியில் முதல் பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். 1972 வெளிவந்த திரைப்படம் இது. எம் ஜி ராமச்சந்திரன், கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். எம் ஏ திருமுகம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். கே வி மகாதேவன் இசையில் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் லால்குடி, ராஜேந்திரன், திருமணிசை, ராஜசேகர், மாதவரம், ஏகாந்தம், இந்த நேர்களுக்காக 1, 2, 3, 4.

0: தம்பி, பிறர் வாழ உடைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேர்களின் கடித ஒளி விருப்ப கானங்களாக நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். 1968 சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இது. CV ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை காலை 10:30.
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டாத குருநாதனே.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமோ.

0: குல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான், மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை காலை 10:30.
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டான
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: மண் திரையில் அமர்ந்து பார்த்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், காவிய கானங்களின் பொக்கிஷமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது மதுரை கீதம். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குழுவினரோடு பாடிய பாடல். 1964 சிவாஜி கணேசன், முத்துராமன், என் டி ராமராவ், தேவிகா, சாவித்ரி இவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். பி ஆர் பந்துலு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்து தந்திருக்கிறார்கள். இந்த பாடலை விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோடி, உமா, நட்சத்திரா, தவிழினி, தருண், இந்த நேர்களுக்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நெஞ்சில் நீங்காமல் நிலைத்திருக்கும் கானங்கள், மறக்க முடியாத நினைவுகளின் பொக்கிஷங்கள், காற்றலைகளில் மதுர கீதமாக நேர்களின் கடித விளை விருப்ப கானங்கள் காற்றலைகளில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி நடிப்பிலும் குரலிலும் பாடல். 1945 எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். எஸ் வி வெங்கட்ராமன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்.

இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மந்தாரக்குப்பம், மண்டோதரி.

மதுரகிரகத்தில் அடுத்த பாடல் சிஏடி சங்கர் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரலில். வேதா இசையில் வெளிவந்த திரைப்படம் இது. ஜெய்சங்கர், ஏ சகுந்தலா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். ஆர் சுந்தரம் இயக்கத்தில் 1970 வெளிவந்த திரைப்படம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு, அம்சவள்ளி, செல்வக்குமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ்.

0: ஜில் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: திருச்சி சாரதாஸ்.
9: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனிதன் மாறவில்லை திரைப்படத்திலிருந்து, ஏஎல் ராகவன், பி சுஷீலா குரல்களில். ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஜமுனா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கண்டசாலா இசையமைத்திருக்கிறார். 1962 சக்கரபாணி இயக்கம். இந்த பாடலுக்கு 23 நேர்கள் ராமேஸ்வரம், தாரிக், முகமது, ஹஃபீ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
6: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், திருச்சி.

0: வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா.
1: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் அடுத்த மாதம் 30 தேதி. தேர்ந்தெடுக்கப்படும்

நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முட்டாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முட்டாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: காவிய கானங்கள் காத்தலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களாக நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தெற்கு சாலக்காடு, சங்கர், பிரசாந்த், மனசநல்லூர், அமுல்ராஜ், கணேசன் இந்த நேர்களுக்காக. 1973 MS விஸ்வநாதன் இசையில், R முத்துராமன், ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். முக்தா ஸ்ரீனிவாசன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். காற்றலைகளில் காவிய கானங்கள். நேர்கள் அனைவருக்கு இன்று பிற்பகல் 2 மணி 5 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இந்த பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் திருச்சி தலைநகர் ராகலை விஸ்வநாதன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து.

இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.

0: சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படும். அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர் ராக், குணா குகை, பயன்மரசோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலி

0: இருப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி, குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும், ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 1:55.
4: ஓட தண்ணி மீ

0: Equity indices were trading around 1.2% higher during afternoon trade today amid hopes of a possible agreement to end the U.S.-Iran conflict. The Sensex surged 944 points to 76,360, while the Nifty climbed 270 points to 23,989 when reports last came in. The Norway Chess 2026 kicks off in Oslo today with round one matches. The tournament will officially begin at 8:30 p.m. IST. For the first time in its 13-year history, the Super Tournament has moved from Stavanger to the capital city of Oslo, hosting its matches at the iconic Deichman Bjørvika Public Library. India created history at the International Association of Ultra Runners 24-Hour Asia Oceania Championships held in Japan. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi this evening. Supreme Court seeks responses from Centre, NTA and CBI in NEET paper leak case, says lessons still not learnt from earlier paper leak cases. Assam Assembly introduces Uniform Civil Code Bill. IMD issues yellow alert in Delhi for next 3 days. Heat wave conditions to also persist over Haryana, Bihar, Madhya Pradesh, Odisha and Telangana. And Norway Chess 2026 tournament to begin in Oslo this evening. With that, we end the midday news.
1: Tiruchirappalli, Akashvani, FM Rainbow 102.1.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். மக்கிய குப்பைகள், சாணம் மற்றும் தாவர கழிவுகளை பயன்படுத்தி ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை உரங்களா எளிதா தயாரிக்கலாம். இது மண்ணோட வளத்தை அதிகரிச்சு பயிர்களை ஆரோக்கியமா வளர்க்க உதவுது. சில எளிய இயற்கை உர தயாரிப்பு முறைகளை பத்தி நம்ம கிட்ட தன்னோட அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவங்க.
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: அம்மா, இன்னைக்கு வந்து உரம் போட்டா மண்ணு கெட்டு போகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. எல்லாம் அதனால இயற்கை இடுபொருட்களுக்கு போறாங்க. அதனாலதான் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தெரியுமா எப்படி செய்யணும்?
4: எங்க வீட்டிலயுமே எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே எங்க வீட்டுல மாடு நிறைய இருக்கும், அந்த இலைதலை இது போட்டுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போல நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டிலயும் உரம் போட விட மாட்டாங்க. எங்க மாமனார் வந்து உரம் போடக்கூடாது, நம்ம சாப்பிட சாப்பாடு அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்மளே வந்து இப்ப ஒரு 2 ஏக்கரை வந்து இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பண்ணுவோம். அதாவது நாங்க அந்த இலை எல்லாம் இதெல்லாம் போடுவோம். அப்ப அந்த குளிஞ்சி இலையமே இல்ல சார், எல்லாமே போடணும்னு. என்னன்னா, நான் வந்து உழவர் மன்ற அமைப்பாளரா இருக்கேன், உழவர் நண்பனா இருக்கேன், ஆத்மா கமிட்டி மெம்பரா இருக்கேன். அங்க வந்து கண்டூனூர் பயணத்துல வந்து நிறைய இடம், கோயம்புத்தூர், திருச்சி, அக்ரிகாலேஜ் ஃபுல்லா வந்து கூட்டிட்டு போய் காமிப்பாங்க தொழில்நுட்பம் எப்படி செய்யறதுன்னு. அது போல வம்பல்லையும் வந்து வம்பன் கேவிக்கையில வந்து மெம்பரா இருக்கேன். அங்க வந்து இது எப்படி எல்லாம் செய்யறது அப்படின்னா, நம்ம ஏன்னா வேளாண்மை அதிகாரிகளோட வந்து தொடர்பு நிறைய, அவங்கதான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. எங்க ஊர்ல ஒரு 55 விவசாயிக்கு அவங்க வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி, பஞ்சகாவியா தயாரிக்கிறது எப்படி, மீன் அமிலம், மூலிகை பூச்சி வரட்டி இதெல்லாம் வந்து தயார் பண்ணி முதல்ல உங்க இடத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரம் எல்லாம் கொடுத்து நம்ம விவசாயிகள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுனால அவங்க தயார் பண்ண சொன்னாங்க.
3: பஞ்சகாவியால அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்க.
4: அது பஞ்சகாவியா எப்படின்னா, நம்ம வந்து இப்ப 3 கிலோ சாணம், 3 கிலோ சாணத்துக்கு 1/2 கிலோ வந்து நெய், நல்லா பசு நெய், 1/2 கிலோ நெய், அதை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம சாணம் எடுக்கும் போது எந்த புழுவும் இருக்க கூடாது. மாடு வந்து நைட்டு கட்டுறோம்ல, 5 மணிக்கு அதை எடுத்துடணும். பொழுது விடுஞ்சிட்டு அந்த ஈயெல்லாம் உட்காந்து அதுக்கு புழு வந்துடும். நம்ம 5 மணிக்கே எடுத்து 1/2 கிலோ நெய்யை போட்டு பிசைஞ்சு ஒரு அன்னக்கூட சட்டியில வச்சு அதை நல்லா வேடு கட்டி மூடி வச்சிடணும். 3 நாள் வரைக்கும் இருக்கணும். 3 நாள் இருந்த உடனே 3 லிட்டர் கோமயம், 2 லிட்டர் இளநீர் தண்ணி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். எல்லாத்தையும் சாணி பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல ஒரு ட்ரம்ல போட்டு இது எல்லாமே ஒரே நேரத்துல போடணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலக்கி விட்டுவிட்டு வாழைப்பழமும் போடணும். அதுல என்ன பண்ணணும், வெள்ளை துணி போட்டு வேடு கட்டிருந்து 2 மடிப்பா போடணும். இல்லாட்டி பூஞ்சாலம் வந்துடும். 3 நாளுக்கு ஒருக்கு அந்த துணியை மாத்திரணும். இப்படி போட்டோம்னா நமக்கு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பவரா இருக்கும். அது 24 நாள்ல ரெடி ஆயிரும்.
3: தண்ணியெல்லாம் ஊத்தி கலக்க வேண்டியது, இளநீ தண்ணி பால் இதுவே போதும்.
4: ஆமா, தண்ணியில சம்பந்தப்பட கூடாது. கேட்டுக்கிறீங்க சார் உங்களுக்கு எப்ப வேணும் அப்படின்னா, ரெடி பண்ணதுன்னா முன்னாடியே போட்டு ஈஸ்ட் தேவையில்லை அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க, தயிர் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது சீக்கிரம்

0: வந்து மக்கிரும். அது போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து ரெடி ஆயிரும். அது மண்ணுக்கு சின்ன நெல்லா தான் போடுவோம், அதை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களே பெருசா வந்துடும் நெல்லு. இப்ப சீயார் எல்லாம் பார்த்தாக்கா அப்படியே ஒரு எடை வச்சோம்னா அது ஒரு தண்ணி மகிமையா இருக்கும். இந்த நெல்லே பார்த்தோம்னாவே அப்படியே மஞ்சள் மஞ்சள் மஞ்சள் கலர்லயே இருக்கும். இப்ப நான் மில்லுக்கெல்லாம் கொண்டு போனேன், இந்த நெல்லு என்ன அதை போட்டாங்க, இப்ப நீங்க கொண்டாந்துருக்க சீயார்ல கூட வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கு, இதா இருக்கு, இது வந்து ரொம்ப அப்படியே நமக்கு ஒரு தங்க கலர்ல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு அப்படிம்பாங்க. நான் தயார் பண்றதுனால நான் நிறைய வந்து அடிக்க கூட மாட்டேன், தண்ணியில ஊத்தி ஊத்தி விடுவேன். வயல்ல புள்ள நாலு இடத்துல நாலு வாளி வச்சிருப்பேன், அந்த வாளியில வந்து ஒரு ஒரு லிட்டர் ஊத்தி ஒரு வயலுக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணிய ஊத்தி முதல்ல ஒரு அரை வழிய சாச்சு விடுவேன், அப்புறம் ஒரு அரை வழிய சாச்சு விடுவேன். ஆனா அடிக்கிறவங்க எல்லாரும் இப்படி வாங்க முடியாது இல்ல, காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு லிட்டர் வந்து 150 ரூபா, அவங்ககிட்ட என்ன சொல்ல 16 லிட்டர் டேங்குக்கு 300 மில்லி ஊத்தி நீங்க அடிச்சு விட்டுருங்க, 10 டேங்க் அடிக்கணும், அது 3 தடவை அடிக்கணும். கருது வந்து நல்லா தண்டு திரண்டு நம்ம செதறி வருது பாத்தீங்களா, அப்ப அடிச்சோம்னா மணிகள்லாம் ரொம்ப திரச்சியா இருக்கும், அதாவது எப்படினாக்கா வந்து கரெக்டா ரொம்ப வராது. இந்த வேளாண்மை துறைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பயிற்சி வந்து அதிகாரியா தான் இவ்வளவு ஊக்கத்தையும் கொடுத்து எல்லா இதுவும் சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியுது சாணி நெய்ய அப்புறம் ஒரு 3 நாள் வச்சுக்கணும், அப்புறமேல பால ஊத்தணும் கோமியத்தை ஊத்தணும் எல்லாம் சொல்றீங்க. ஐயோ இது எத்தனை தடவை செஞ்சாலும் புழு வந்துருதியா அப்படின்னு, அப்ப அவங்க என்ன தப்பு செய்வாங்க?
0: அவங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னா அந்த துணி வந்து மாத்தாம இருப்பாங்க, லேசா பண்ண மாட்டாம வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அப்ப வந்து நம்ம அந்த சுத்தி வர அந்த லேசா வெள்ளை அந்தவே தொடச்சிடணும், ஒரு துணி வச்சு ட்ரம்முக்குள்ள உள்ள அப்படியே நல்லா தொடச்சிடணும், பூஞ்சாலா மாதிரி வரும், அதை தொடச்சி எடுத்து அந்த துணியை தூக்கி போட்டுடணும். துணி மாத்திக்கிட்டே இருக்கணும், 10 மணி அந்த கூட அதை பாத்துட்டுதான் வந்து படுப்பேன். நான் செய்யறது வந்து கெட்டு போயிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது நல்ல ஒரு பயனா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மாதிரிதான் என்னோட வேலை, அப்படிதான் நான் பாப்பேன்.
1: சிறப்பு. அப்ப இந்த நீங்க சொன்னீங்க பஞ்சகவியா வந்து குடுக்கறதுனால இந்த பூச்சி எல்லாம் போகுமா இல்ல ஒன்லி பயிர் நல்லா திரச்சி?
0: பயிர் வந்து திரச்சியா வரும், மணிகள் திரச்சியா வரும், மலர்கள் வரும், காய் வந்து கத்திரிக்காய் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப சைனிங்கா இருக்கும். நம்ம அந்த மருந்து அடிக்கிற காய்க்கு இந்த பஞ்சகவியா அடிக்கிற காய்க்கு பார்த்தா அப்படியே பளபளன்னு இருக்கும், பூச்சி நோய் அவ்வளவுதான் தாக்காது. நம்ம என்ன இந்த மண்புழு உரமும் இதையும் போட்டோம்னாவே பூச்சி கிட்ட வராது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தயார் பண்ற இடத்துல இன்னொருத்தவங்க உரம் போட்டு விவசாயம் பண்ணாங்கன்னா அது புள்ள கவர்ச்சிக்கு இதுக்கு வந்துடும், அதே வந்து மக்களுக்கு பிரச்சனையே அதுதான். எல்லாரும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க அடிக்க அடிக்க என்ன பண்ண இங்க வந்துடும் எல்லாமே, அதுதான் இப்ப ரொம்ப வந்து மக்களுக்கு சேதமாகிறது. அதுதான் கோளாறு.
1: அதுக்கு என்ன
0: அவங்களை போய் நம்ம கேட்க முடியுமா? அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செய்யுங்க, ஆனா என்கிட்ட இருக்க விவசாயம் நாங்க மொத்தமா நான் அப்படி வச்சிருப்பேன், இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, நமக்கு வந்து இந்த பஞ்சகவியா நீங்க அடிக்க முடியாது, அடிக்க ஆள் வராட்டி ஊத்துங்க, வடிகட்டி அடிக்கணும். எப்படின்னா ரொம்ப அடைச்சுக்கணும், பிசு பிசுன்னு பிடிக்கும். ஒரு 10 லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் வந்து பஞ்சகவியா ஊத்திடணும், ஊத்திட்டு ஒரு 3 திருப்பு வடிகட்டணும். நம்மளே ஒரு தண்ணி வடிகட்டுற சல்லடை இதுல வடிகட்டிட்டு 3வது திருப்பு வந்து மருந்து அடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்தோம்னா, டேங்க்ல பிரேயர் பண்றவங்க கொடுத்தோம்னா அவங்க ஒரு வடிகட்டி போடுவாங்க. இல்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு பயந்தே வரமாட்டாங்க. நான் சொல்லுவேன் நீங்க வாங்கிட்டு போயில சார் இது மாதிரி தண்ணியில ஊத்திக்கங்க, நீங்க வந்து இந்த வழியிலிருந்து ஒரு வடிகட்டுங்க, அடுத்ததுக்கு ஒரு வடிகட்டுங்க, அப்புறம் அவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு டப்பா மொண்டு ஊத்துங்க, அது கணக்கா வந்துடும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா தெரியாம வந்து மல்லு கட்டிக்கிட்டே கிடப்பாங்க, அடைச்சுக்கிச்சு அப்படி சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும், வாங்க வரமாட்டாங்க. வாங்குறவங்கள்ட்ட நம்ம இது எல்லாமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு அடிக்கிறதுக்கு இதா இருக்கும். எனக்கு வந்து கஸ்டமர் நிறைய இருக்காங்க, எனக்கு வந்து மழை சீசனுக்கு வந்து நிறைய வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா இருக்காமா ரெடி ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ரெடி பண்ணி ஒரு ட்ரம்ல இருக்கும் போது இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சுக்குவேன்.
1: சரிமா, அந்த பஞ்சகாவிய ட்ரம் வந்து நிழல்லதான் வச்சுக்கணுமா இல்ல?
0: அது நிழல்லதான் இருக்கணும்.
1: மலத்தறி எல்லாம் பண்ணலாமா? நீ துணி வச்சுதான் வெடி கட்டுறீங்க, இப்ப மழையில நினைஞ்சா டக்குன்னு
0: உள்ள? நான் வெளியில வைக்க மாட்டேன், பாட்டில அடைச்சு திறக்கும் போதே மூஞ்சிக்கிட்ட வச்சு திறக்க கூடாது, கேஸ் மாதிரி வந்துடும், அது வந்து ரொம்ப பவரா இருக்கும்.
1: அடுத்து மீன் அமிலம்.
0: மீன் அமிலம் எப்படின்னா மீன் கழிவு, மீன் கழிவு வந்து நம்ம 1 கிலோ மீன் கழிவு வாங்குறோம், மீனோட தலை ரெக்க அந்த சைட்ல வெட்டி போடுவாங்களே முள்ளு இதெல்லாம் போட்டா நமக்கு ஈல்டு வராது, நல்ல குடல் நல்ல சதை அதுல அந்த அழுகுன மீன் இது மாதிரி ஒரு 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 10 கிலோ போடுறோம்னா 10 கிலோ நாட்டு சர்க்கரை 11 கிலோவா போடணும். அதுல கொஞ்சம் வாழைப்பழம் பேச்சம்பளம் இருந்தா மிச்சில போட்டு அடிச்சுட்டு ஊத்திக்கலாம். இது எல்லாம் போட்டோம்னா நமக்கு அதுல மீன்ல எவ்வளவு வருது ஈல்டு வருதுன்னா நான் போட்டு பார்த்தேன், முதல்ல எல்லாத்தையுமே அள்ளி கொட்டி போட்டேன். ஃபர்ஸ்ட் போடும்போது வந்து ஒரு 200 ml தான் வந்துச்சு, 1 கிலோ கழிவுக்கும் 1 கிலோ நாட்டு சர்க்கரைக்கும் 200 ml தான் வந்துச்சு. அப்ப ரொம்ப நட்டமாயி போச்சு, அதுல வந்து ஈல்டு வரல, புளிஞ்சி எடுக்கிறது பெரிய கஷ்டம். அது சல்லடையில ஊத்தி அதை போட்டு இந்த ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு அதை தடவி இது பண்ணணும், இல்லைன்னா கையில புளிஞ்சி எடுக்கணும். ஒரு 20 பேர் குழுவா தான் இருந்து நாங்க அதை ஆரம்பிக்கிறோம், அவங்க குழுவா இருக்கணும், அந்த 20 பேர் எல்லா இடத்துக்கும் அந்த செய்தியை சொல்லணும், அவங்களோட வயல்ல போடணும், அதை பார்த்து மத்தவங்க போடணும் அப்படிங்கறதுக்கு தான் கொடுத்தாங்க. அதுலதான் வந்து நாங்க வந்து இந்த செட்டை கட்டணும், பொருளெல்லாம் நாங்க காசு கொடுத்துதான் தயார் பண்ணோம். இப்ப ஒரு 5-5 பேர் 2 பேர் இப்படி வேலையாள் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு 250 ரூபா சம்பளம், டீ காபி கொடுக்கணும், அதுல கணக்கு

0: அடுப்புல வந்து ஒரு ஆள் வச்சுக்கிறோம். ஏன்னா நானே வந்து என் வீட்டுல செட்டு போட்டு நான் எல்லாம் பண்ணா தண்ணி என்கிட்ட போரி எல்லாமே இருக்கு, அது இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அதுக்கு ஒரு கணக்கப்புல போட்டு எழுதி அவங்ககிட்ட செக் எழுதி கொடுத்தோம்னா அங்க வேலை பாக்குறதுக்கு சம்பளம் எடுத்துக்குவாங்க. இது மாதிரிதான் தயார் பண்றோம். முன்னாடி எல்லா விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க கவர்மெண்ட் வந்து. அப்ப அதுலதான் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம்.
1: சரிம்மா, அந்த மீன் மீளத்துல சொல்லுங்க. இப்ப 1 கிலோ மீன் 1 கிலோ நடுத்தர 280 ரூபாய் தான் வருது.
0: ஆமா, 200 ரூபாய் வருது. 1 லிட்டர் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்கறோம். நீங்க மீன் கழுவி சும்மா அதனே போய் எடுத்துட்டு வரீங்க, அதுல ஏன் நீங்க இதை மட்டும் ரேட்டு கூட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீன் மீளம் தான் இருக்கிறதுல நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: எவ்வளவு நாள் மாவும் அந்த மாதிரி போட்டு?
0: அது எப்படி 1 மாசம் ஆயிரும். அது ரெடியாக 1 மாசம் 1.5 மாசம்
1: கலக்கிட்டே இருக்கணுமா?
0: அது வந்து நம்ம எப்படி போடுறோம்னா, 1 கிலோ கழுவி போடுறோம், 5 கிலோ சக்கரை போடணும். அதுக்கப்புறம் 1 கிலோ போடுறோம், அது மேல 1 கிலோ சக்கரை போடணும். நான் 50 கிலோ போட்டேன், 60 கிலோ வந்து சக்கரை போட்டேன். நாடு சக்கரை போட்டுட்டு பாத்தேன், அது அப்படியே திட்டு திட்டா இருந்துச்சு. சரி, இது புரிய இருந்தே என்னன்னாக்கா, அப்புறம் வந்து ஒரு ஆபீசர் வந்து சொன்னாங்க, அம்மா அப்படி இருக்கக்கூடாது, நம்ம மாட்டுக்கு வந்து பில்லு செதுக்கி அடிப்போம்ல கட்டை உருட்டு கட்டை, அது மாதிரி வச்சுக்கிட்டு அதை அப்படியே குத்தி குத்தி விடுங்கம்மா, அப்பதாம அது வந்து சக்கரையும் கழிவும் வந்து ஒன்னு சேர்ந்துக்கிறோம், அது அப்பதாமா ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நல்லா அப்படியே குத்தி குத்தி போட்டாக்கா நல்லா வந்து அப்படியே சத சத சதனே ரெடி ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எடுக்க போறோம், என்ன பண்ணணும்னா அது அப்படியே திட்டா இருக்கும், கலக்கி விடுறோம் பாத்தீங்களா, அதால வந்து இப்படி குத்தி விட்டோம்னா அங்கிட்டு முறை முறையா வந்துடும். அதான் கப்பாலை எடுத்து ஊத்தி வடிகட்டி வந்து அடைக்கிறது.
1: மீனமில
0: வந்து எப்படின்னா, மண்ணு வந்து சில இடத்துல எல்லாம் உப்பு மண் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மண்ணை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மண்ணா ஆரோக்கியமான மண்ணா வந்து இந்த மீனமில வந்து தயார் பண்ணிரும். ஏன்னா மண்ணு நல்லா இருந்தா தானே நமக்கு வெள்ளாமை விளைச்சல் நல்லா வரும். மண்ணுக்குள்ள சத்தம் வந்து இந்த மீனமில வந்து கொடுத்துரும். ரெண்டாவது வந்து நல்ல பயிர் ஊக்கி வராது. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எலி தொல்லை வந்து இல்ல.
1: இது போட்டா?
0: ஆமா, இத வந்து அடிச்சு விட்டு நான் வந்து பஞ்சகாவியாவும் இதையும் நான் வந்து 2 நேரம் ஒரு அடிக்க முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேங்க் அடிக்க முடியாதுன்னு. நான் குடுக்கறவங்கள்ட்ட என்ன சொல்லுனா, பஞ்சகாவியா 300 மில்லி, மீனமிலம் 300 மில்லி, ரெண்டு கரசலையுமே நீங்க ஒன்னா ஊத்தி அடிங்க, பயிருக்கு வந்து நல்ல சத்து. ரெண்டாவது பார்த்தாக்கா, இதுல வந்து அடிச்சவங்க எல்லாமே சொன்னாங்க, எலியே வந்து இறங்கல அப்படின்னு. நான் அடிச்சு பார்த்தேன், கிட்டி வைக்கிறதுக்கு தேடி அதுவே ஒரு 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் செலவாகி போயிரும். இது போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வாடகைக்கே எலி வல்ல, நமக்கு பயிர் வந்து ஒரு சேதமுமே இல்ல. இது வந்து வர்றவங்கள்ட்ட எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன்.
1: இப்ப ஏற்கனவே வந்து ஒரு உயிரிய விரட்டிட்டீங்க, எலிய வராம விரட்டிட்டீங்க, மூலிகை பூச்சி விரட்டி எப்படி செய்யறது?
0: மூலிகை பூச்சி விரட்டி எப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து கோமயத்தை வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கணும்.
1: அது கோமயம் வந்து அச்சுறுப்பாடு சேமிக்கிறது நல்லதாமா? அது எப்படி சேமிக்கிறது?
0: இப்ப பசுமாடு இருக்கு, பால் எடுக்கலதான் கோமைய விடும். நம்ம போயிட்டு அது நின்னுகிட்டே இருந்தோம்னா சுத்தமா கோமைய விடாது. நம்ம பால் எடுக்கல ஒரு வாளிய வச்சுக்கணும், வாளிய வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி அடிச்சோம்னா பால் எடுக்கிறதுக்கு அந்த கோமைய விடும். அப்ப வந்து அந்த வாளியில ஒரு வாளியில புடிச்சு நம்ம வச்சுக்கிட்டு சேமிச்சு வச்சுக்கணும். அதனால இப்ப என்னென்ன இலை போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆடு திங்காத இலை 5 இலை தான் சொல்லுவாங்க. நான் அதோட கூட போட்டிருக்கேன். முதல்ல வந்து வேப்பலை, ஊமத்தேலை, பப்பாளி இலை, தும்ப இலை, துளசி, அது இன்னொரு இலை பாத்தீங்கன்னாக்கா பீஞ்சிரி இலைன்னு ஒன்னு இருக்கு, சரியான வாடையா இருக்குங்க சார். அது வந்து ஆத்து உடையில வந்து கொடியா கிடக்கும், அது வந்து உடைச்சோம்னா அப்படி புடக்குன்னு ஓடி விடும். அது போய் தான் உடைச்சிடுவாங்க. நம்ம ஒரே மொத்தமா போக முடியாது, எங்கெங்கெல்லாம் போறோம்னா அப்பப்ப இங்க 1 கிலோ இலை எடுத்துட்டு வந்துருது. 1 கிலோ இலை எடுத்துட்டு வந்தோம்னா அதை நல்லா கட்டை வச்சு வெட்டி போட்டு 1 லிட்டர் கோமயத்தை ஊத்துறது. 1 கிலோ இலை போட்டோம்னா 1 லிட்டர் கோமயம் ஊத்தணும், அது அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். அதை தினம் கலக்கணும். அந்த கோமையை என்ன பண்ண, அந்த இலையே வந்து காணாம கரைசலாக்கி விட்டுரும். நம்ம கலக்குறதுலதான் அது விஷயம் இருக்கு. அது அடிச்சோம் அப்படின்னு பாத்துக்கோங்களேன், அது வந்து மீனமிலாம் பஞ்சகாவியெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு மீறி போனா அது ஒன்னும் தப்பு இல்ல. மூலிய பூச்சி விரட்டி மட்டும் ரொம்ப நிதானமா 300 மில்லினா 300 தான் ஊத்தணும், அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. அது வந்து 16 லிட்டர் டேங்க்ல போட்டு நம்ம அதை அடிக்கணும். அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாடகைக்கே பூச்சி எதுவும் வராது. கூட ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயிர் வந்து கருகி போயிரும். சாயந்தர நேரத்துலதான் அடிக்கணும். எல்லா செடிகளும், மலர் செடி, நம்ம தோட்டம் அனைத்து பயிருக்கும், மாமரத்துக்கு அடிக்கலாம், மாமரத்துல பிஞ்செல்லாம் கொட்டுது பாத்தீங்களா, அதுக்கு அடிக்கலாம். அதுக்கு மீனமில பஞ்சகவியமே அடிக்கலாம், பூலாம் நிறைய வரும். அதனால பூச்சி விரட்டி அடிச்சோம் அப்படின்னாக்க அதுல உள்ள பூச்சியெல்லாம் இருக்காது. அதுவும் மாமர மரத்துகளுக்கு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம காலையில நேரத்துலதான் அடிக்கணும். மீனமிலாம் பஞ்சகவியா சொன்னேன் பாத்தீங்களா, தென்னை மரத்துக்கு ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், இளநிய பார்த்தாவே இவ்வளவு பெருசா வரும். ஒரு தென்னை மரத்துக்கு வச்சுக்கோங்களேன், இதுல மீனமில ஒரு 200 மில்லி, பஞ்சகாவியா ஒரு 200 மில்லி ஊத்தி விட்டுறணும். 1 மாசத்துக்கு ஒரு தடவை ஊத்தினா போதும். கண்ணு வச்சுட்டு 1 மாசம் நெண்டு ஊத்துற முடியும், அந்த கண்ணு அப்படியே கிருக்குறனு வளர்ந்து வந்துடும். தேங்காயை பார்த்தாலும் நல்லா பெருசா இருக்கும், இளநியும் பெருசா இருக்கும். நம்ம தேங்காய் திருவுறோம் பாத்தீங்களா சார், ஒரு தேங்காய் திருவுனோம்னா கடையில வாங்கி நம்ம திருவுறதுக்கும் நம்ம அந்த பஞ்சகாவியா ஊத்துனதுக்கும் மறுப்பே வந்து அவ்வளவு கனமா இருக்கும்.
1: சரிம்மா. ஆமா, இந்த மூலிகை பூச்சி விரட்டுல நீங்க சொன்னீங்க நிறைய இலை சொன்னீங்க, எல்லா இலைகளையும் 1 கிலோ போடணுமா இல்ல ஏதாவது ஒரு இலை 1 கிலோ போட்டா போதுமா?
0: இல்ல, இப்ப நம்ம இலை இலையிலும் புடிங்கிட்டு வர்றோம். 1 கிலோ இலைக்கு 1 கிலோனா இப்ப இந்த இலை எவ்வளவு இருக்கு, இந்த இலை எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும். இப்ப நாம வந்து 3

0: இலை புடிங்கிட்டு வருவேன். அது மூணையும் பார்த்தாக்க இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிலோ வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். பாடா தொடையில மட்டும் உடைச்சுக்கிறோம், அஞ்சல முச்சில மட்டும் உடைச்சுக்கிறோம், அது மாதிரி தும்ப இலை மட்டும் கொண்டு வரோம். தும்ப செடியெல்லாம் ஒரே நேரத்துல ஒரு இலை கொண்டாட முடியாது, அது அப்படியே புடிங்கிட்டு வந்து இது இவ்வளவு இலை இருக்கும் நான் மிஷினே கூட வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்படிதான் வச்சுக்கிட்டே பண்ணி தானமா தெரியும். அதை நல்லா அப்படியே கட்டையில வச்சு அந்த குச்சி குச்சி எல்லாத்தையுமே அப்படியே நறுக்கி போட்டோம்னா குச்சி மட்டும் இருக்கும், குச்சி அரைச்சு நம்ம எடுத்துடலாம். அது வந்து அந்த இது வந்து ரொம்ப பவரா இருக்கும். இப்ப ஐந்தலகரசல ஐந்தலகரசல அஞ்சுதான் வச்சுக்குவாங்க. இது போட்டோம்னா நம்ம 200 ml ஊத்திக்கிட்டா போதும். நான் சொல்லுவேன் இலை பவரா போட்டிருக்கேன், 200 ml மட்டும் ஊத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் பஞ்சகாவிய வந்து 150 ரூபாய்க்கு குடுக்கறேன் ஒரு லிட்டரு. மூலிகை பூச்சி விரட்டியும் 150 ரூபாய்க்கு குடுக்கறேன். மீன் அமிலம் மட்டும் 300 ரூபா.
1: சரிம்மா, இப்ப நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லி தருவீங்களா?
0: இந்த நான் சொல்லி தருவேன்.
1: நம்பர் சொல்லுங்கம்மா, நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட கத்துக்கட்டும்.
0: 99 42 44 30 22.
1: திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கம்மா.
0: 99 42 44 30 22.
2: பஞ்சகவ்யா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி போன்ற இயற்கை இடுபொருட்களை தயாரிச்சு பயன்படுத்தினா மண்வளம் பாதுகாப்பா இருப்பதோடு நஞ்சில்லா நல்ல உணவுப் பொருட்களும் நமக்கு கிடைக்கும்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி FM Rainbow 102.1, நேரம் 2:30.

0: 02.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கவிருப்பது காவிய கானங்களின் தொகுப்பாய் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் ஒலிவளம் வரவிருக்கிறது. இன்றைய திரைக்களஞ்சியத்தை ராகலை விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய திருமண நாளிற்காக எழுதி அனுப்பியிருக்கிறார். இன்று அவரது திருமண நாள். அவர் எழுதி அனுப்பியிருக்கும் தலைப்பு அபூர்வ பின்னணி ஜோடி குரல். பாட்டும் பரதமும் தமிழ்நாட்டின் இரு பெரும் கலைகள். பாவம், ராகம், தாளம் சேர்ந்த கலை இந்த பரதக்கலை. கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே. இசையை கேட்டால் புவியும் அசைந்தாடும் என்றனர். நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ என்று இந்த மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக எழுதியிருக்கிறார். இதோ மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், ML வசந்தகுமாரி அவர்களின் குரல்களில் பாடல்.

2:36 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். இருமணங்கள் இணைந்தால் திருமணம். இங்கே இணைந்த இருவர் இசைக்கும் இனிய சங்கீதம் இது. உச்சஸ்தாயில் பாடும் இப்பாடகர் பாடகியுடன் இணைந்து மென்மையான குரலில் பாடிய அருமையான மெல்லிசை பாடல். மாலையட்டி மங்கை படத்திலிருந்து டி எம் மகாலிங்கம் கோமலா குரலில் பாடல் இதோ.

0: 2:40 எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். காதல் விசித்திரமானது. காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். கண்டதும் காதல் வருவது சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் குரலை கேட்டு காதல் கொள்ளும் அவன், ஆமாம், அது தொலைபேசி காதல். கேட்போமா இந்த தொலைபேசி காதலை? பாடல் வருகிறது மன்மதில் இலை திரைப்படத்திலிருந்து, கே ஜே யேசுதாஸ், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில்.
1: ஹலோ
2: ஹலோ

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: புதுமை வரும் வரையோ.
1: ஹலோ
0: மை டியர் ராங் நம்பர்.
2: ரெண்டு மணி 44 நிமிடமாகுது. நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் திரைக்களஞ்சியம். ராகலை விஸ்வநாதன் அவர்கள் எழுதி அனுப்பிய அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மனிதன் தன்னிலையை கண்டுபிடிப்பது, அதாவது மனிதனின் தன்மையை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். மனம் எப்போதுமே அலைபாயும் தன்மையுடையது. சொல்ல வேண்டியதை சொல்ல விடவும் முடியாது, சொல்லிடவும் தெரியாது. மனதில் வைத்து புழுங்கவும் கூடாது, சொல்லிவிட வேண்டும். இவர்கள் இருவரும் என்னதான் சொல்ல நினைக்கிறார்கள்? கேட்போமே பாடல். ஏதோ சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி குரல்களில்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். மனிதனின் உணர்வுகள் விசித்திரமானவை. அதிலும் காதலர் உள்ளத்தில் உண்டாகும் உணர்வுகள் மிகவும் விசித்திரமாக இருக்கும். இங்கே இருவர் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை பாடலாக வெளிப்படுத்துகின்றனர். பாடல் கேட்போம். செல்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில்.

2:53 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். இன்றைய திரை களஞ்சியம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் ஒலிவளம் வந்து கொண்டிருக்கிறது. கனவு காணுதல் என்பது ஒரு கலை. அதிலும் அதிகாலையில் காணும் கனவு பலிக்கும் என்பார்கள். இவர்கள் அப்படி என்ன கனவுதான் கண்டார்கள்? வாருங்களே கேட்போம். பாடல் ஒலிக்கிறது சிவகங்கை சீமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், டி எஸ் பகவதி குரல்களில்.

நேர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். ராகலை விஸ்வநாதன் அவர்கள் தொகுத்து அனுப்பிய அபூர்வ பின்னணி ஜோடிக்குரல் என்ற தலைப்பில் ஒலிபலம் வந்தது.

0: நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்த அவர், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தம்மை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு அரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்குகிறார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 66 விருதுகளை அவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு

நேர்கள் இனி கேட்கவிருப்பது இசையால் நம் இதயங்களை நினைக்க காத்திருக்கும் இசை தூரல். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பல பொது அறிவு செய்திகளையும் நேர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பாராட்டு

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தொழில்நுட்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல
4: தெரியுதுல்ல. தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
3: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
4: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
5: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
3: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
4: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்த்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
3: அடடே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
4: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
3: சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
3: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
6: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்க ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில் ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசுவோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
7: மூன்று மணி 12 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில பத்ம விருதுகள் 2026 இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் இந்த விருதை கொண்டாடுறாங்க, அதாவது இந்த விருதை தன்னகத்தை ஏத்துக்கிட்டு சந்தோஷத்தை எல்லாருக்கூடையும் சேர்ந்து கொண்டாடுறவங்க யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சாதாரண மக்களின் அசாதாரண சாயவைகளை கௌரவிக்கும் விதமா பத்ம விருதுகள் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுது. இந்த வருஷம் 2026 131 பேர் இந்தியா முழுவதுமிலிருந்து அவர்களுடைய திறமைகளின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறது நம்மளுடைய இந்திய அரசாங்கம். முதல்கட்டமான விருது வழங்கும் விழா இன்று மாலை 5 மணிக்கு குடியரசு தலைவரால் வழங்கப்பட உள்ளது. இந்த முதற்கட்ட விருது வழங்கும் விழாவில் 66 பேர் விருது வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்தியில சொன்ன மாதிரி இன்னைக்கு பத்ம விபூஷன் விருது 2 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 6 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 58 பேருக்கும், மொத்தம் இன்னைக்கு முதல்கட்ட விருது வழங்கும் விழாவில் 66 பேருக்கு விருது வழங்கப்பட இருக்கு. நாட்டினுடைய உயரிய விருதான இந்த பத்ம விருதுகளை தமிழ்நாட்டிலிருந்து யார் யார் வாங்குறாங்க, இந்த 131 பேர்ல மொத்தம் எத்தனை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்த இருங்கள் FM 102.1 இசை தூரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: ராஜகுருவாக தனி சன்னதியில் அருள் செய்யும் வியாழ பகவானின் குரு பெயர்ச்சி விழா.

0: திருப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாளை காலை மணி 10:30 நேரலை
1: திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மூன்று மணி 22 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நம்மளுடைய நிகழ்ச்சிய பாராட்டி மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், கீழ கல்கண்டைய கொண்டையம்பேட்டை திருவாணி கோவில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, திருச்சி. தமிழ்ச்செல்வி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 24 தேதி காலை இணைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள், மனித வாழ்வின் பழமையான இன்பம் என்ற தலைப்பில், செய்ய வேண்டிய செயலை நினைத்தும் பிறரை மதித்தும் இன்சொல் கூறியும் வாழ்வதே இன்பம் என்று கூறியது அருமை. வணிக வேளாண்மையில் காய்கறி மற்றும் பழங்களை எப்படி ஏற்றுமதி செய்வது பற்றிய தகவல்களை கூறியது பயனுள்ளதாக இருந்தது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பெண்கள் நலம் குறித்த ஆலோசனைகளை மருத்துவர் காயத்ரி அவர்கள் சிறப்பாக கூறினார். களத்தில் இருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாடலாசிரியர் மற்றும் கவிஞரும் யுகபாரதியான அவர்களின் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கீழே கொண்டையம்பேட்டை திருவானை கோவில் திருச்சியிலிருந்து தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம். இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது. உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில்.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில பத்ம விருதுகள் 2026 இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் கட்ட விருது வழங்கும் விழாவில் 66 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் வழங்கப்பட இருக்கு. மொத்தம் 131 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 9 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க இந்த பத்ம விருது வாங்கும்போது நாமளே வாங்கின மாதிரி உள்ளுணர்வு ரொம்பவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஒரு கிரிக்கெட் பார்க்கும்போது இந்தியா ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சிடணும்னு எப்படி நம்ம மார்தட்டி சந்தோஷப்பட்டு கொண்டாடி கூத்தாடணுமோ, அதே மாதிரி இந்த பத்ம விருதுகள் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் போது அவ்வளவு பெருமையாக இருக்கு அப்படின்னு எல்லாருமே உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கதே எனக்கு தெரியுது. என்ன கவி, ஏதாவது மாயாஜாலம் பண்ணி நீங்க நாங்க சிரிக்கிறத பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கிறது கண்ணுல அப்படியே தெரியுது. ஏன்னா நம்மளுடைய பண்பலை அலைவரிசை எல்லாருடைய கண்ணையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஸ்கேன் பண்ண அந்த விதத்துல நம்ம இசை தூரல்ல பத்ம விருதுகள் 131 பேர்ல 9 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னோம் இல்லையா. மருத்துவத்துறைக்காக யார் வாங்கியிருக்காங்கன்னா கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிச்சாமி, இவங்க தான் மருத்துவத்துறைக்கான அந்த பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா SKM மயிலானந்தம், இவங்க வந்து சோசியல் ஒர்க் துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், இவங்க கலைத்துறைக்காக இந்த பத்ம விருதை வாங்குறாங்க. அடுத்ததா யார் யாரு இந்த பத்ம விருதை வாங்குறாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 9 பேர்த்துல 6 பேர் யார் யார் அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கிட்டே பாடலை கேட்டுட்டுருங்க. இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பத்ம விருதுகள் 2026 வாங்கக்கூடிய தமிழ்நாட்டு நபர்கள் யார் யார் என்பதை. இணைந்திருங்கள் நேர்களே, இது FM 102.1 இசை தூரல்.

3:36 ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் பிரெயின் 102.1 இசை தூரல். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி துவாக்குடி மலை பவுலின் மைக்கேல், சனிக்கிழமை மாலை வண்ணக்கோளங்கள் இல்லாதது, அதாவது வண்ணக்கோளங்களில் இல்லாதது எது அப்படிங்கிறது தான் தலைப்பு. உயிரினங்களே இல்லாத கடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாக்கடல். மலைகளே இல்லாத தீவு மாலத்தீவு. கௌதமன் ஐயா, ராஜலட்சுமி இருவரும் சிறப்பாக நிகழ்வை நடத்தின, நன்றி வண்ணக்கோளங்களுக்கு. பொன்மலையில் வண்ணம், இந்த வஞ்சியின் வண்ணம் பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது, பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இசைத்தூரல் பாடல்கள் எல்லாம் இனிமை. மாலை குறுக்கெழுத்து போட்டி நடந்தது, லோகநாதன் சார் வந்தாலே நிகழ்ச்சி சிறப்பு தான். முடிவில் இது வந்தால் தண்ணீர் குடிக்கணும், இது வந்தால் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் விக்கல்னு மேம் உடனே சொல்லிட்டாங்க, உங்க வேகம் என்னோட சோகம் அப்படின்னு சார் சொன்னது அருமை. நன்றி பந்தலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. துவாக்குடி மலையிலிருந்து பவுலின் மைக்கேல். இப்ப நம்ம நிகழ்ச்சி அலங்கரிக்கிறதுக்காக அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் வானவில் படத்திலிருந்து.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: மூன்று மணி 44 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசை தூறல். இன்னைக்கு இசை தூறல் நிகழ்ச்சியில பத்ம விருதுகள் 2020

யார் யார் யார் வாங்கியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்து அந்த பொக்கிஷத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான்காவது நபர் யார் அப்படின்னா, மருத்துவத்துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க, ஹெச்பி ஹாண்டே. இவர் மருத்துவத்துறைக்காக பத்ம விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததா கே ராமசாமி அவர்கள், அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்கான பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கே விஜயகுமார் அவர்கள், குடிமை பணிக்காக பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள், மருத்துவத்துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க. கே கிருஷ்ணன் அவர்கள் கலைத்துறைக்காகவும், அவரை தொடர்ந்து ராஜஷ்டபதி காளியப்பா அவங்க, இவங்க இரண்டு பேருமே கலைத்துறைக்காக பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒன்பது நபர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்ம விருதை வாங்கி கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க. பெருமையான ஒரு விஷயம். இவங்க அனைவருக்கும் நம்மளுடைய பண்பலை சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல்கட்டமாக விருது வழங்கக்கூடிய விழா இன்னைக்கு குடியரசு தலைவரால் வழங்கப்பட இருக்கு. இந்த முதல் கட்டத்தில் 66 பேருக்கு விருது வழங்குறாங்க. இன்னைக்கு மாலை 6-5 மணிக்கு மேலே தான் இந்த விழா நடக்க இருக்கு. ஏசை தூரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது, காற்றலையில் வானத்தை போல படத்திலிருந்து.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துவரல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்துதான் மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. குமரநகர்ல இருந்து லக்ஷ்மி. 24 அன்று இசைத்துவரல் நிகழ்ச்சியை அட்டகாசமாக தொகுத்து வழங்கிய யோகேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நேர்த்தியான கடித வாசிப்பு, தெளிவான உச்சரிப்பு, அழகான பாடல்கள், தெரிவு செய்த விதம் அருமை அசத்திவிட்டார். ஒரு கடிதம் எழுதினேன், கருடா கருடா தெய்வங்கள் பேசும் பாடல்கள் இனித்தன. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்று நிகழ்ச்சிக்கும், அதாவது இன்றைய நிகழ்ச்சிக்கும் அவங்க வந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அதிகாலை 5 மணிக்கு சென்னை விபத் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒளிபரப்பாகிய தெய்வீக ராகம் மிகவும் இனிமை, பாலமுரளி கிருஷ்ணா குரலில் ஒலித்த சிவ பஞ்சாட்சரம், உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்த சிவாஷ்டகம் வெகு பிரமாதம். வாழ்த்துக்கள். காலை 8 மணிக்கு அன்பு அறிவிப்பாளர் சரவணன் அவர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு இதயராகும் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒலிக்க கேட்டேன். புத்தூர் பரமு கேட்ட சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த யார் அழைப்பது பாடல் செம்ம ஜோர். பொது பாடல்கள் இனிமையாக அழகாக வலம் வந்தது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசி துறல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ ஜீன்ஸ் படத்திலிருந்து.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தூரல். அடுத்ததாக செவிமடுக்க காத்திருங்கள் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சிக்கு. நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மேக்ரோ ரூபியோ, ஜப்பானின் டிசிமிட்சு ஆகியோர் பங்கேற்கின்றனர். முக்கிய பிரச்சினைகளில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, தற்போது மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இச்சம்பவம் நடைபெற்ற 76வது நாளிலேயே குற்றவாளிக்கு மரண தண்டனையை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இத்தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணாக்கர் விடைத்தாள் நகல் பெறுவதற்கான காலக்கெடுவை இன்று வரை நீட்டித்திருப்பதாக மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனோர் ஹெம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேர்களை நீ கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: வணக்கம் நேயர்களே.

0: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் ஐயா.
0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திங்கட்கிழமை வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அப்படின்னா நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்க தயாராக ஆயிட்டீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது.
1: கண்டிப்பாக நானும் உற்சாகமாக தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்காக.
0: ஆமாம், இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நேயர்கள் பதில் சொல்வதற்கு நிறைய குறிப்புகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான கேள்விகள், உற்சாகமாக நேயர்கள் பங்கேற்க வரலாம். அவர்கள் பங்கேற்க வருவதற்கான தொலைபேசி எண்கள்
1: சுழி 431 முன்னிணைப்பு என்னோடு 246-102-1. அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா சுழி 431 முன்னிணைப்பு என்னோடு 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து வாங்க. வண்ண கோலங்களில் பல கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, குறிப்புகளோட கண்டுபிடிக்கலாம். வாங்க வண்ண கோலங்கள்.

0: வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான கேள்விகள், உற்சாகமாக நேயர்கள் பங்கேற்க வரலாம். அவர்கள் பங்கேற்க வருவதற்கான தொலைபேசி எண்கள்
1: சுழி 4311 முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1. அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா சுழி 4311 முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து வாங்க. வண்ண கோலங்களில் பல கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, குறிப்புகளோட கண்டுபிடிக்கலாம். வாங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சிக்கு.

0: விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நேரம் 4:11. இந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள். இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடி அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. அந்த வகையில் நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 240 102 1. இந்த எண்ணில் அறிமுக நேயர்கள் வரலாம். 246 102 1 என்ற மற்றொரு எண்ணே இருக்கிறது. இதில் ஏற்கனவே பரிச்சயமான அறிமுகமான
8: நேயர்கள் வரலாம்,
7: நேயர்களும் வரலாம்.
8: இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்ல போறீங்க நம்ம நேயர்களுக்கு கேள்வி?
7: ஆமாம், அது அவங்க நேரில் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம்.
8: க்ளூவும் நேர்ல வரும்போதே கொடுத்துருவோம்.
7: ஆமா,
8: கேள்வியும் நேர்ல வரும்போதே நாங்க கேட்டுருவோம். அதனால நீங்க வந்து பேனா பென்சில் எரேசரோட நீங்க வந்து வரிசையா வந்துருங்க. ஒரு சின்ன க்ளூ டக்குன்னு கொடுத்தோடனே டமால்னு கண்டுபிடிக்கணும்.
7: அப்படிப்பட்ட கேள்விகள் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு கைவசம் நிறைய இருக்கு.
8: கண்டிப்பா அந்த கைவசமான கேள்விகள் எல்லாத்தையும் நேர்கள் தன்வசமாக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து வண்ணக்கோளங்களில் கண்டுபிடி யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஏண்ணா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே போற்றி, ஓம் போற்றி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் 4:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய நிகழ்ச்சி வண்ணக்கோளங்கள். இன்றைய வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கண்டுபிடி நேயர்கள் வரலாம் 240-102-1 அல்லது 246-102-1 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் நீங்கள் வரலாம். திருச்சியின் முன் இணைப்பு 04-3-1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 2.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு கண்டுபிடி விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம், யார், எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் தத்தமான கணபதி.
0: கணபதி ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
2: அதாவது நான் வந்து நிறைய உங்களுக்கு விடை சொல்லுவேன்,
1: சரிங்க?
2: நீங்க விடை சொல்றதுக்கு நான் கொஞ்சம் விடை சொல்லுவேன், சரியா?
1: சரி, சரிங்க.
2: இப்போ நீங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறீங்கன்னா, ஒரு பின்னணி பாடகர் அவர்.
1: சரிங்க.
2: நம்ம தமிழ் திரைப்படங்களில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் அவர்.
1: சரிங்க.
2: 40 ஆண்டுகள் பின்னணி பாடகராக இருந்திருக்கிறாரு.
1: சரிங்க.
2: சரிங்களா?
1: சரிங்க.
2: இன்றைக்கு அவருடைய நினைவு நாள்.
1: சரிங்க.
2: அவருடைய சொந்த ஊர் மதுரை.
1: சரிங்க.
2: கிட்டத்தட்ட 3162 திரைப்படங்களில் 10,138 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கார். இவ்வளவு விஷயங்கள்
0: சொல்லிட்டேன்.
2: அவர் யாருன்னு மட்டும் தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க.
0: இன்னும் கூடுதல் ஒரு க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா, மதுர கீதம் நிகழ்ச்சி இவருடைய பேரை ஒழிக்காம இதுவரைக்கும் வந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து பாடல்கள்

0: ஆடியிருக்காரு.
1: யாரா இருக்கும்? நடிகர்
0: திலகத்துக்கும் சரி, நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, மிக கன கச்சிதமா பொருந்தும் அவருடைய குரல். அடிச்சீங்க போங்க ஆன்சர். எவ்வளவு எவ்வளவு க்ளூ உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்?
2: அவருடைய நினைவு நாள்.
0: நினைவு நாள் மறப்பீங்களா? நன்றி நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. டாக்குன்னு ரெண்டு பேத்துக்கும் குரல் அற்புதமா பொருந்துன்னு சொன்னோன்னே டபால்னு ஆன்சர் அடிச்சிட்டாரு. இதே மாதிரி அடுத்தடுத்து கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே நம்ம வண்ண குளங்கள் நிகழ்ச்சியோடு. ஏஃபம் பிரைம் 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க பெறுவது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள்.
4: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Macamishi.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச், தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் இம்மாதம் 31 தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி முற்பகல் 11 மணிக்கு.
5: நான்கு மணி 38 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடின்னு நீர்கள் அப்படியே நாம க்ளூ கொடுக்க அவங்க விடைய கண்டுபிடிக்க பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வருக. வணக்கம், இங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம்மா, குளிச்சலை, கரூர் மாவட்டம் குளிச்சலையில இருந்து சண்முக சுந்தரம்.
7: சண்முக சுந்தரம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஒரு திரைப்பட நடிகர், அவர் பேர் என்னன்னு நீங்க சொல்லணும். அவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில தான் இருக்க இருந்தார். ஹிந்தி படங்கள் அதிகமா நடிச்சிருக்கிறாரு, ஹிந்தி படங்கள் தான் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார். அவர் அவரோட பையனும் ஒரு நடிகர். ஆமாம், 1964 யாத்தீன் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதில் ஒரே நடிகராக நடித்து வந்து அதுக்கு வந்து கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. கின்னஸ் சாதனை, கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. அவார்டில் கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. அவருடைய நினைவு

0: இன்றைக்கு.
1: சரிங்க.
0: சரிங்களா, 2004 2005 வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அவர். அவர் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லணும்.
1: சசிகபூர்
0: இல்லை
1: இல்லையா?
0: இல்லை
1: இல்லையா?
0: அதான் யோசிங்க.
1: இன்னொருத்தர் இருந்தாரே.
0: ஆமா, இன்னொருத்தர் இருந்தாரே. யார் அவரு?
1: ஆமா, சென்ட்ரல் மினிஸ்டர் தான் இருந்தார். காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தார்.
0: ஆ, கரெக்ட்.
1: காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தாரு.
0: ஆ, அவருடைய மகர் மகன் ரொம்ப பிரபலமான நடிகர். அவர் ஹைட்டா இருப்பாரு. ஆமா, யார் அவரு? ஆமா, 1955 ரயில்வே பிளாட்ஃபார்ம், அதுதான் அவருடைய அறிமுக திரைப்படம். அவர் பையனோட நடிச்ச படம் ஒன்று சொல்றேன். அவர் பையனோட சேர்ந்து நடிச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு வெற்றி படம், முன்னா பாய் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு படம். கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: யாருன்னு?
0: சரி, யாரும் அடுத்து யாராவது நேயர்கள் பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாமா? இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய முயற்சி பாராட்டிற்குரியது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி ஐயா.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு இப்போது அவர் வந்து கூடுமான அளவு முயற்சி பண்ணிட்டு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுனாரு. ஆனால் நினைவில் இருந்த கேள்வி விடையாக வரலை. அவங்க கண்டுபிடிக்காமல் விட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னா
0: நீங்கள் வரலாம். நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0431 240 102 1 அல்லது 246 102 1 எண்களை தொட்டு.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்ம கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நான்கு மணி 49 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு கண்டுபிடின்னு நம்ம சொன்ன அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு நேய நினைப்புல காத்துட்டு இருக்காங்க. பேசிடலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேம். திருச்சி மாவட்டம் திருவள்ளரைக்கு பக்கத்துல உள்ள உடையாம்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து மகேஸ்வரிங்கிறவங்க பேசுறீங்க மேடம்.
6: உடையான்பட்டிங்களா?
5: உடையாம்பட்டி
6: மகேஸ்வரி. நலமா இருக்கீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்களா? நீங்க பதில் சொல்றதுக்கு அதெல்லாம் கேட்டீங்களா? நீங்க
5: கேட்டேங்க சார். இந்த கேள்விக்கு தான் சார் போட்டேன்.
6: ஒரு

0: இந்தி திரைப்பட நடிகர், அவரோட பேர் என்ன அப்படின்றது தான்.
1: சரிங்க சார், அமிதாப் பச்சன் சார்.
0: இல்லைங்க, இல்ல இல்ல இல்ல.
1: அப்படிங்களா?
0: ஆமா, அவர் கிடையாது. அங்கே நிறைய அப்பா பையன், அப்பா பையன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா நீங்க வந்து சொல்ற நடிகர், நாங்க கேட்ட எதிர்பார்த்த பதில் கூறிய நடிகர் வந்து அவர் இல்ல. இன்றைக்கு இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். ஆமா ஆமா ஆமா, 1964 யாதீன் அப்படின்னு ஒரு இந்தி படம். அதுல வந்து அவர் ஒரு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. ஒரே நடிகர், அந்த படத்துல வந்து ஒரே நடிகர் தான். சரிங்களா? ஆமா, அவரோட பையனும் நடிகர், ரொம்ப பிரபலமான நடிகர் அவருடைய பையன்.
2: இப்போ அடுத்த காலர் இருக்காங்க இன்னைக்குல, அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்ச உடனே, இருங்க இருங்க நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், நான் கண்டுபிடிச்சது இதானு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: வந்தாங்க இணைப்புல, வந்தாங்க ஆனா அவருடைய இணைப்பு போச்சு. பெரியார் நகர், சரஸ்வதி. கொஞ்சம் நல்லா சத்தமாவே பேசலாமா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் சுனில் தத். அருமை, கரெக்டான பதில், அருமையா சொல்லி இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: பையன் வந்து சஞ்சய்,
0: சஞ்சய் தத். ஆமா ஆமா ஆமா, கண்டுபிடிங்க நீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கேள்வியா வச்சோம். கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி சாரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. மேற்காசிய நாடுகளில் நிலவும் நெருக்கடி நிலையிலும் இந்தியா எரிபொருள் உரம் அந்நிய செலாவணி ஆகியவற்றில் மேல்திறன் கொண்டதாகவே உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் 37வது ஆண்டு விழாவில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துதல் கடைநிலை கடன் விநியோகத்தை மேம்படுத்துதல் கிராமப்புற தொழில்களின் நவீனமயமாக்கலை விரைவுபடுத்துதல் ஆகியவற்றிற்கான இணையதள சேவைகளை இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காத்திடவும் துறைசார் வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்திடவும் அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய்களும் டீசல் விலை 2.71 ரூபாய்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய்களுக்கும் டீசல் 99.55 ரூபாய்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமையை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா மற்றும் ஆலோக் ஆராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் டிஜிட்டல் அறிவியல் திறனாய்வு தேர்வில் ஆசிரியர்களுக்கான ஒருநாள் அறிமுக பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. நாமக்கல் சேலம் கரூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

நேரமும் 5:04. வானொலிகளில் வண்ண பூங்காவனம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது ரசித்து மகிழ பொன்மாலை. வாரத்தின் முதல் நாளின் வசந்தமான மாலை பொழுது, மாலையும் இரவு முத்தமிட முத்தான அந்தி பொழுது, நெஞ்சமெல்லாம் தித்திக்க மனசெல்லாம் பூ பூக்க, இடைக்கால சந்தங்கள் இடைவிடாமல் இதயம் நினைக்க, திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கவிதையும் கானமுமாக காற்றலைகளில்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 5:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை நிகழ்ச்சியில் இது நான் முத்துக்குமார். கவிதை வரும் நேரம். காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை.

0: जानकी मंदिरम
1: ला ला ला ला ला ला ला ला ला ला ला
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை காலை 10:30.
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டாத விந்தையே தியாக குருநாதனே.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில்.

0: கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
1: நேரம் 5:15, 30 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. பழனி பாரதியின் கவிதை இது. உன் பெயரிட்டு அழைக்கையில் மேகம், நதி, பறவை, மான், தேவதை, குழந்தை எல்லாம் திரும்பி பார்க்கின்றன.

நேரம் 5:20 32 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியில் இனி கே சச்சிதானந்தன் என்பவர் எழுதிய கவிதை இது. தமிழில் சிற்பி மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் காற்றும் மழையும் நிறைந்த கடலில் மேகங்களின் கீழே புதியதோர் பூமியை தேடி களம் செலுத்துதல் என்று பொருள். நமக்கு சொந்தமான வீட்டு வாசலில் முளைத்த மலர்ச்செடியை யாரும் இதுவரை கண்டிராத கடற்கரையில் கொண்டு போய் நட்டு வளர்த்தல் என்று பொருள்.

5:45 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி சோ விஜயகுமார் என்பவர் எழுதிய கவிதை இது. நீர் தொட்டி ஏதும் செய்யவில்லை, அந்த மீன் துள்ளும்போது கடலை நினைத்து விட்டது. உனக்கு 100 இதயங்கள் இருப்பதாய் கனவு வந்தது எனக்கு. உனக்கு 100 இதயங்கள் இருப்பதாய் கனவு வந்தது எனக்கு. கண்களை திறந்தவின்னும் அந்நூறு இதயங்களையும் எனக்கே தந்ததாய் அக்கனவு மறுபடியும் வந்தது. எந்த அபத்தத்தையும் ஆரம்பத்தில் நிறுத்த முடிவதில்லை. ஆரம்பத்தில் எதுவும் அபத்தமாய் இருப்பதில்லை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:31, 30 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. கவிக்கு அப்துல் ரஹ்மான் காதல் என்ற தலைப்பில் எழுதிய கவிதை இது. காதலே பரிசுதான், காதலிக்கு எதற்கு பரிசு

நேரம் 5:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி நர்சிம் அவர் எழுதிய கவிதை இது. சாலை எங்கிலும் இரவுதிர் மஞ்சள் பூக்கள் சிதறி கிடக்கின்றன. அதில் தனக்கு பரிச்சயமானதை இங்குமங்கும் நடந்து தேடுகிறது ஒரு பறவை. இன்றைய காலை விடுகிறது இப்படி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் 5:45, 33 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. கல்யாண்ஜியின் கவிதை ஒன்று அடுத்த பாடலுக்கு முன். வேண்டாம் தனியாக நிலா பார்க்காதீர்கள், வேண்டாம் யாருடனும் நிலா பார்க்காதீர்கள், வேண்டாம் நீங்கள் நிலா பார்க்க, போதும் நிலா உங்களை பார்த்தால்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: का टेलीलॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 5:51. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. கவிஞர் மு மேத்தாவின் கவிதை இது. காதல் பற்றி அவர் எழுதிய கவிதை. விரித்தவர்களே அகப்பட்டுக் கொள்ளும் விசித்திரவலை காதல்

நேரம் 5 மணி 55 நிமிடம். நிகழ்ச்சியில் நிறைவாக மனுஷ்ய புத்திரன் எழுதிய கவிதை இது. எப்போதும் இடுப்பில் குறுவாளை ஏந்தி திரியும் ஒரு கருணையற்ற அன்பிற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நீங்கள் கேட்டு மகிழ வரும் நேரம் நாளை மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம்.

திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சற்று முன் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 66 விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் தரத்தை பராமரிப்பதன் மூலமாகவே பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சல பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களின் தரம் மற்றும் பராமரிப்பு முன்னேற்றத்தை இன்று ஆய்வு செய்த அவர், நெடுஞ்சாலைகளில் வடிகால் மேலாண்மை, சரிவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் இடையூறுகளின்றி பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என்றார். தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டிற்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நஷ்டங்கள் குறைக்கப்பட்டு லாபகரமான துறையாக மாற்றப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மின்துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு டிஜிட்டல் போர்ட்டல் வாயிலாக வெளிப்படையான டெண்டர் முறை அமல்படுத்தப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிம வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு இன்று உத்தரவிட்டுள்ளார். கல் குவாரிகளில் இன்று அமைச்சர் மேற்கொண்ட ஆய்வில் இக்குவாரிகளில் விதிமீறல்கள் நடைபெற்றது தெரிவந்ததை அடுத்து இந்நடவடிக்கை. மேலும் 3 ஆய்வுக்குழுக்கள் விரிவான ஆய்வறிக்கை தாக்கல் செய்யவும் அமைச்சர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆதரவற்ற பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் பணி, குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று உத்தரவிட்டார். கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரமான மணி 3:39 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ உற்சாகமான கொண்டாட்டமாக இது ஆரவாரம். யாவருக்கும் சேர்ந்தேதான் சுழல்கிறது இந்த பூமி. கடினமான சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் நம்மை விட்டு சென்றுவிட விட்டுவிடக்கூடாது. எவ்வளவோ கடந்திருப்போம், இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்று சிரமத்திலிருந்து மீண்டு வந்து சிரிக்கும் போது உண்டாகுமே ஒரு மகிழ்ச்சி. அதுதான் உண்மையான ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம். பண்பலையில் இது ஆரவாரம். நல்ல நல்ல செய்திகள், செவிகுளிர பாடல்களுடன் இனி வரும் 60 நிமிடம்.

நேரம் 6:10 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி சிறுகுமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காய்கறிகள் நாற்றுகள் விற்பனைக்கு வழங்கப்பட இருப்பதை பற்றிய அறிவிப்பு இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகள், குறிப்பாக தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறி நாற்றுகளை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்வதற்கான அலைபேசி எண் 9894321888 98 43 21 88 18. இந்த அலைபேசி எண் மூலமாக உங்களுக்கு தேவைப்படும் காய்கறி நாற்றுகளுக்கு நீங்கள் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள்

0: நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமான உணவு தானா? கலர் கலரா கண்ணுக்கு படுறதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா அளவுக்கு மீறியும் சாப்பிடுறோம். இதெல்லாம் ஆரோக்கியமான பழக்கம் தானா? உணவை அளவா எடுத்துக்கிட்டா மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லங்க, உணவே மருந்தா இருக்கும் நம்மளுக்கு.
1: இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதய மலர் அவர்கள்.
2: நாம் முன்னோர்கள் ஒரு பழமொழியோ சொல்வாங்க, அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த தத்துவம் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் பொருந்தும். அவற்றால் தான் நம்ம உடலுக்கு தேவையான மூன்று சக்திகள் கிடைக்கின்றன. முதலாவதாக வைட்டமின் மற்றும் தாதுக்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முதல் எலும்புகளை வலுப்படுத்துவது வரை வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்ற எண்ணற்ற சத்துக்களை நமக்கு இந்த காய்கறிகளும் பழங்களும் வழங்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிற கீரைகள் அதிக இரும்பு சத்து கொண்டுள்ளது. இன்றைய நாகரிக வாழ்க்கையில பார்த்தோன்னா பலருக்கும் மலச்சிக்கல் இருக்கு, செரிமான கோளாறு இருக்கு. அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கிறது மூலமா நமக்கு செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கல் குறைகிறது. அதே போல இது இரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை சீராக பராமரிக்கவும் உதவுது. மூன்றாவதாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சிவப்பு நிற தக்காளி மற்றும் தர்பூசணியில் உள்ள லைகோபீன் மற்றும் ஊதா நிற பழங்களில் உள்ள ஆந்தோசயனின் ஆகியவை சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகும். இவை உடலில் உள்ள செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸை எதிர்த்து போராடி புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்குது. பழங்களையும் காய்கறிகளையும் தேர்வு செய்யும் போது அதோட வண்ணத்தை கவனிக்கணும். சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, ஊதா, நீலம் போன்ற அனைத்து வகையான வண்ணங்களும் அடங்கியிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு தனித்துவமான சக்தி ஒளிஞ்சிருக்குங்க. அதாவது சிவப்பு நிறம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற உணவுகள் கண் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பச்சை நிறம் எலும்பு உறுதி மற்றும் இரத்த சுத்திகரிப்புக்கு உதவும், நீல நிறம் மூளை ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும். தினமும் பல வண்ணங்கள்ல பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பதன் மூலமா எந்த சத்து குறைபாட்டுக்கும் இடம் கொடுக்காம இருக்க முடியும். அடுத்ததா பருவகால காய்கறிகள் என்பவை அந்தந்த பருவத்தில் இயற்கையாகவே விளையும் காய்கறிகள். அவை அறுவடை செய்யப்படும் போது புதிதாகவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவே இருக்கும். பருவகால பயிர்களுக்கு செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் குறைவாகவே தேவைப்பட்டன. இதனால் அவை மிகவும் பாதுகாப்பானது. கோடை காலத்தில் விளையும் வெள்ளரிக்காய், தர்பூசணி ஆகியவை உடல் சூற்றை தணிக்க உதவுது. மழை காலத்துல விளையும் கத்திரி, அவரை போன்றவை உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கின்றது. ஆகவே நமது உடல் அந்த பருவத்தில் நிலவும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப செயல்பட பருவகால உணவுகள் ஒரு பாலமாக செயல்படுகின்றன. எனவே அந்த பருவத்தில் அதிக அளவில் கிடைக்கும் காய்கறிகளே விரும்பி சாப்பிட வேண்டும். இந்தியா பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும். இந்தியாவின் மொத்த பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி சுமார் 330 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கிறது. இது உலகளவிய உற்பத்தியில் நாம் ஆற்றும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆகும். அவ்வளவு உற்பத்தியை கொண்ட நம் நாட்டிலும் கூட பலரும் இன்றும் பழங்களையும் காய்கறிகளையும் போதுமான அளவு எடுத்துக்கொள்வதில்லை. உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு குறைந்தது 400 முதல் 500 கிராம் வரை, அதாவது சுமார் 5 பகுதிகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. நாம் இந்த இலக்கை அடையவில்லை என்றால் நம்முடைய சமையலறைக்கு மிக அருகிலே இருக்கும் மருத்துவ பொக்கிஷத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே அர்த்தம். நாம் துரித உணவுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நமது காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க விலையுயர்ந்த மருந்துகளை நாம் தேட வேண்டாம். நம் உள்ளூர் சந்தையில் கிடைக்கும் புதிய பருவகால காய்கறிகளையும் பழங்களையும் வாங்க வேண்டும். பழங்கள் காய்கறிகள் நிறைந்த ஓர் ஆரோக்கியமான உணவை உண்பதன் மூலம் நாம் நீடித்த

0: ஆரோக்கியமான நிறைவான ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும்.
1: காய்கறி பழங்கள்ல இருக்க சத்துக்களை பத்தி சொன்னாங்க. திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்,
2: நேரமாறு மணி 21:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர் 2026-27 கல்வியாண்டிற்கு தங்களது சிறார்கள் பல்வேறு கல்விகளில் சேருவதற்கு சார்ந்தோர் சான்று ஆன்லைன் http://xwell.tn.gov.in மூலம் விண்ணப்பித்து பெற்றிட வழிமுறைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி சார்ந்தோர் சான்று பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அலுவலக விளை நாட்களில் அலுவலகத்திற்கு வர இயலும் பட்சத்தில் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தின் எண், முன்னாள் படைவீரர் படைவிலகல் சான்று மற்றும் நகல், அடையாள அட்டை, இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டிகள், 10ஆம் வகுப்பு பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல், மகன் அல்லது மகள் பெயர் தனியே பார்ட் 2 ஆர்டர் பப்ளிகேஷன் செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய நகல், அந்த ஆவணங்களுடன் விண்ணப்பித்து சார்ந்தோர் சான்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது பற்றி மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ள முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0431-296-0579 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: 3 மாதங்களில் பணம் டபுள், ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா, என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
1: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க,
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
7: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
6: எங்க?
7: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
6: நோ ப்ரோக்கரேஜ்,
7: நோ ஹிடன் ஃபீஸ்.
6: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
7: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று

0: வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இரண்டு பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் ஆறு பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட ஆறு பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூன்று பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மூன்று பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திரப் பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: சரியான
3: நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000

0: 200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 6:48, 40 நொடிகள். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 186 ஏரி குளங்களில் படிந்திருக்கக்கூடிய வண்டல் மண், களிமண் மற்றும் சாதாரண மண்ணை விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் மட்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக இலவசமாக வெட்டி எடுத்துச் செல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த மண்ணை வட்டாட்சியரின் அனுமதி பெற்று அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் www.tnesevai.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். பொதுமக்களின் சொந்த பயன்பாட்டிற்கு 30 கிலோமீட்டர் வரையிலும், மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களின் தொழில் தேவைக்காக 60 கிலோமீட்டர் வரையிலும் களிமண் அல்லது சாதாரண மண்ணை கட்டணமின்றி எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படும். அந்த சலுகையை பெற விண்ணப்பதாரரின் இருப்பிடம் அல்லது அவரது விவசாய நிலம், மண் எடுக்கப்படும் நீர்நிலை அமைந்திருக்கக்கூடிய அதே வருவாய் வட்டத்திற்குள் தாலுக்கூருக்குள் இருக்க வேண்டும். விவசாயிகள் தங்களின் விண்ணப்பத்துடன் சிட்டா மற்றும் அடங்கல் நகல்களை இணைக்க வேண்டும். மட்பாண்ட தொழிலாளர்கள் மண்ணெடுக்க விண்ணப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட மண்பாண்ட தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சான்று அல்லது கிராம நிர்வாக அதிகாரியின் சான்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அது பற்றி மேலும் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

நேரம் 6:56, 33 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். இப்பொழுது வானிலை அறிக்கை. நாளை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரை, தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை, தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை, கேரளம் கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்துகிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:00. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்கோ ரூபியோ, ஜப்பானின் டிஷிமுட்சு ஆகியோர் பங்கேற்கின்றனர். முக்கிய பிரச்சினைகளில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, தற்போது மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்று

பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழு தொகையையும் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இன்று இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன்படி சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 90,000 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும் சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 2/28/2026 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவர். இதன் மூலம் அரசுக்கு 2,44,46,00,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51st கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காத்திடவும் துறைசார் வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்திடவும் அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் மானஸ் தாம்னே போர்ச்சுக்கலின் ஃபெட்ரிகோவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: ராஜகுருவாக தனி சன்னதியில் அருள் செய்யும் வியாழ பகவானின் குரு பெயர்ச்சி விழா.

0: அப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாளை காலை மணி 10:30 நேரலை
1: திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: FM Rainbow 102.1 உங்கள் உள்ளத்திலே உற்சாகத்தை ஏற்றி

0: வைக்கும் உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும். சில திரைப்படங்கள் நம்மள சிரிக்க வைக்கும், சில திரைப்படங்கள் நம்மள சிந்திக்க வைக்கும், ஆனா ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில அதீத தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் மனம் கவர்ந்த திரைப்படம் என்ற தலைப்புல நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். அவங்க எந்த திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க, அந்த திரைப்படத்தினால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சில மணித்துளிகள் வானொலி வாயிலாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, படத்தை பத்தி ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன பாதிக்கப்பட்ட விஷயங்களை உங்களோட

0: கற்பக செல்வி அவர்கள். அவங்க எந்த திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க, அந்த திரைப்படத்தினால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சில மணித்துளிகள் வானொலி வாயிலாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, படத்தை பத்தி ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன பாதிக்கப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். படத்தோட பேரு அயோத்தி. சசிகுமார் அவர்கள் நடிப்புல வெளிவந்த படம். அந்த படம் 2023 மார்ச் 3 வெளிவந்துச்சு. பார்த்துட்டு அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு தாண்டி என்னோட மனசை நான் நிறைய பலப்படுத்திக்கிட்டேன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க அயோத்தின்னு படம் டைட்டில் போட்டுட்டு அது கீழே திரைப்படம் உண்மை சம்பவங்கள் குறித்துன்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னும் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. பொதுவா கற்பனையின் வாயிலாக தான் திரைப்படங்கள் இயக்கப்படுவாங்க, ஆனா பல நேரங்கள்ல உண்மை சம்பவங்களை முதன்மை ஆட்சி கூட இயக்கியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு உண்மையிலே ஒரு நடந்த சம்பவத்தை தான் ஒரு திரைப்படமா காட்சிப்படுத்திருப்பாங்க அயோத்தி திரைப்படத்துல. அது நினைக்கிறப்பதான் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணிச்சு. என்ன அப்படி எவ்வளவு பெரிய திரைப்படங்கள்லாம் இருக்கு, இதை விட ஆகச்சிறந்த திரைப்படங்கள்லாம் இருக்கு, அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இருக்குங்க. அந்த படம் ஆரம்பத்துல இருந்து முழுமையா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அந்த படம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மனிதநேயம். மனிதநேயம் தான் இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு நல்ல மாண்பு அப்படின்றத அந்த படத்தின் மூலமா கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, சசிகுமாரோட அந்த கதாபாத்திரம் அதுல அப்படி வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு ஆன்மீகத்தின் நோக்கத்தின் அடிப்படையில வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வர்றப்போ அந்த குடும்பத்தோட தகப்பனோட அளவுக்கு மீறிய கோபத்தினாலையும் ஆண் ஆதிக்கத்தினாலையும் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த மொத்த குடும்பமே ஒரு நாளைக்கு விபத்து ஏற்பட்ட நல்ல கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறிய ஆயிரும். அப்படி ஆனப்பறதான் அவங்க எப்படி அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றாங்க, எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, அந்த விபத்து அவங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சதுன்றதுதான் இந்த மொத்த படமுமே. ஒரு எல்லாத்தையும் காமனா நடக்கிறது தானே, இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை ஒரு கொடுமையின் அடிப்படையில நடத்திருப்பாரு. இதுல என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் என்பவன் அளவுக்கு மீறிய கோபத்தை வச்சிருந்தா என்ன ஆகும்ன்றத அந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். எப்படின்னா, கடும் கோபம் கண்ணை கெடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறிய கோபம் இருந்தா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு அந்த படத்துல வர தந்தை கதாபாத்திரத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த படத்தை பார்ப்பதுனால அதோட விளைவுகளை நீங்க பார்ப்பதுனால கோபத்தை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்திக்கலாம், கோபத்தினால ஏற்படக்கூடிய அழிவு என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால ஒவ்வொரு ஆண் மகனும் குறிப்பா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைகள் முக்கியமா இந்த படத்தை பாத்துக்கணும். ஒரு மனைவி எப்படி நடத்தணும், ஒரு குழந்தைகளை எப்படி பாதுகாத்தணும், ஒரு குடும்பத்தோட மொத்த சுமையும் அந்த தலைவனா கருதப்படுற தந்தையின் மேலதான் இருக்கும். அவன் எவ்வளவு தூரம் பொறுமையை கையாளணும் அப்படின்றத இந்த படத்தின் மூலமா நம்ம கத்துக்கலாம். அதனால எல்லாரும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. இது ஒரு கருத்து. இன்னொன்னு அப்படின்னா, உதவி செய்யற மாண்பு அந்த படத்துல அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. உதவின்றது எல்லாருக்கும் இப்ப பஸ்ல சீட்ல இடம் கொடுக்கறதோ கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவுறதோ அதெல்லாம் பெரிய உதவி இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், அதுவும் உதவிதான். ஆனா இந்த படத்துல சசிகுமார் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு செய்யப்பட்டிருக்க உதவி வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி, காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞாலத்தின் மான பெரிது மாதிரிதான். அவர் செய்த உதவி சின்னதோ பெருசோ அது பிரச்சனை இல்லை, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் காலத்தையும் அறிஞ்சு செய்யறோம்ல, அந்த உதவி உலகத்தை விட பெருசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அன்றைய தினம் தீபாவளி பண்டிகையா இருக்கும். அந்த படத்துல தீபாவளிலாம் என்ன, எல்லாருமே புத்தாடைகள் அணிஞ்சு இனிப்புகள் வழங்கி ஒரு சந்தோஷம் முழுக்க முழுக்க ஒரு வீடு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தினமா தான் தீபாவளி பண்டிகையை நம்ம எல்லாரும் பார்ப்போம். அன்றைய தினத்துல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு தூரம் மன வேதனையில இருக்கும் யோசிங்களேன். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கூட தீபாவளி, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட வேற ஊர்ல இருந்து வந்தாங்க தீபாவளி தெரியலனாலும், உதவி செய்ய போன சசிகுமாருக்கு அன்னைக்கு தீபாவளி தானுங்க. ஆனா அவரு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை கூட பார்க்காம, யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு முகம் தெரியாத நபர்களுக்கு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட பணம் உழைப்பு நேரங்கள் எல்லாத்தையும் செலவிட்டு அன்றைய தினம் முழுவதுமே அந்த குடும்பத்துக்காக சசிகுமார் அவர்கள் செலவிட்டு இருப்பாரு. அது எந்த ஒரு அதுல மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம முக்கியமா பாக்கணும்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாம அந்த உதவி அவர் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிற இந்த சூழல்ல எல்லாரும் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படத்தை செலவிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தன்மையுடைய ஒரு வலிமையுடைய மனதளவுலயா இருக்கட்டும் உடல் அளவுலயா இருக்கட்டும் பொருளாதார ரீதியா வலிமையுடையவனா இருந்தாலும் ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அட் த எண்ட் ஒண்ணுமே இல்லாத பர்சனா தான் மாறுவோம். அதனால முடிஞ்ச அளவு இருக்கிற வர பிற மனிதர்களுக்கு துன்புறுத்தாம பிற மனிதர்களை காயப்படுத்தாம தன்னோட ஆதிக்கத்தின் பேர்ல பிறர் கொடுமைப்படுத்தாம எப்படிலாம் வாழணும்

0: எப்படி எல்லாம் இருக்கும்ன்றது அந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். சசிகுமார் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் அவரை பிடிச்சு எனக்கு. ஆனா இந்த படத்துல உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டாரு என் மனசுல. ஏன்னா அவரோட உதவி அந்த அளவுக்கு பெரியதா இருக்கும். நான் இதை வாய் வார்த்தையா சொல்றதை விட நீங்க அந்த படத்தை போய் பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு மன வலிமை கிடைக்கும். இங்க வந்துட்டு அவரு பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த ஜாதி இனத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு தெரியாது, எந்த பின்புலம் எதுவுமே தெரியாது. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவணும், அவங்களை நான் ரோட்ல விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த விஷயம் என்ன? மனிதநேயம். அந்த மனிதநேயம் இருக்குனாலதான் அவர் அவ்வளவு விஷயம் செஞ்சாரு. அந்த என்டையர் அந்த அப்துல் மாலிக்ன்ற பேர் அவர் சொன்ன உடனே இவர் போய் அந்த தகப்பன் போய் அவரை கட்டுப்பிடிக்கும் போது அந்த மூமெண்ட், அப்போ ஒரு பாட்டும் போடுவாங்க, இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிரும், இவ்வளவுதான்டா லைஃப் அப்படின்றத ஒரு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு உதவியை செய்யறது எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்கு நிலையானதா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு புது வாழ்வே அளிக்கும்ன்றது அந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். அதே முன்னாடி சொன்ன மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்தாம பாத்துக்கலாம். அப்புறம் என்னன்னா, இன்னொரு ரொம்ப மனசை உருக்குன சீன் அந்த படத்துல என்னவா இருக்கும்? அந்த பையன் படம் ஸ்டார்டிங்ல உண்டியல்ல சேர்த்து வச்சுட்டு கொண்டு வருவான். ஆனா அவங்க அம்மா இறந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற பிளேஸ்ல அந்த எரிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். சசிகுமார் அவர்கள் தன்னோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிடுவாரு, வேற எந்த பணமே இருக்காது அவர்கிட்ட. அந்த சவப்பெட்டிக்காக, அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்காக எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுவாரு. அந்த நேரத்துல கையில காசு இருக்காது. அப்படி இருக்கப்போ பணம் வேணும், கண்டிப்பா கொடுத்தாகணும்னு அவர் கேக்குறப்போ அந்த பையன் ஓடி போய் தன்னோட உண்டியல தூக்கிட்டு வந்து உடைச்சிருவான். அதெல்லாம் ரொம்ப ஒரு அழுகாள் வந்துட்டேதான் இருக்கும், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய சீனா இருந்தாலும் நம்ம ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு விஷயத்த கத்துக்கலாம். சேமிப்புன்றது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்றதே அந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்றத நீங்க அந்த படத்துல இருந்து கத்துக்கலாம். ஆன்மீகம்னா என்ன உண்மையான அர்த்தம், கோபத்தை கம்மி பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல சாதாரண மனிதன் தான். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட மிக சிறந்த விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த படத்தை பார்ப்பதன் மூலமா. படத்தை பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்திருக்கும், அட ஆமா இல்ல அட ஆமா இல்ல அப்படின்லாம் தோணி இருக்கும். படத்தை பார்க்காதவங்களுக்கு இவ்வளவு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் படம் இருக்குமா அப்படின்னு தோணலாம், சந்தேகங்கள் எல்லாம். நான் சொல்றது உண்மைதானா அப்படின்னு என்ன சோதிச்சு பாக்குறதுக்காக கூட நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க, ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களிடையே பகிர்ந்திருக்கேன்ற ஒரு மன நிறைவுல இருக்கேன். முடிஞ்ச அளவு நல்லதை பாராட்டுவோமே. எனக்கு நான் ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடண்டா இருப்பேன், நம்புவேன். நம்புற விஷயம் என்னன்னா, நல்ல எண்ணமும் செயலும் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம நல்லா தாங்க இருப்போம். அது இந்த படத்தின் மூலமா இன்னும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவு அந்த படத்தை போய் பாருங்க. பார்த்தவங்க சந்தோஷம், பார்க்காதவங்க மீண்டும் பாருங்க. உங்களுக்குள்ள மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு பாருங்க. அளவுக்கு மீறின அழுகை காட்சிகள் அதுல வரும், அது உங்களை பலப்படுத்துமே தவிர உங்களை லோ ஆக்காது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான். இது வந்து ஒரு திரைப்படத்தின் வாயிலா நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு எடுத்துரைச்சிருக்கேன்.
1: தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்ம கிட்ட அழகா பகிர்ந்துகிட்டாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கே அந்த திரைப்படத்தை பாக்கணும் போல இருக்கு. இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி.
2: இன்னும் சில நொடிகளில் இரவு மணி 7:15 தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனா்.

0: డాక్టర్ కల్లిపట్టి రామస్వామి పల్లిస్వామి, చికిత్స గ్యాస్ట్రోఎంట్రాలజీ. కె విజయ్ కుమార్, సివిల్ సేవ. డాక్టర్ హెచ్ వి హండే, చికిత్స.
1: డాక్టర్ ఆర్ శ్రీధర్, కమ్యూనిటీ రేడియో. శ్రీ ఎన్ స్వామినాథన్, కళా భక్తి సంగీత్. శ్రీమతి శివ్ శంకరి, సాహిత్య ఏవం శిక్ష.
2: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சது. ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பெற்று நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
2: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு

மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலவர் உலகம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: பயிர்களை தாக்கும் பூச்சிகளை அழித்து விளைச்சலை பாதுகாக்க பயன்படுபவைதான் பூச்சிக்கொல்லிகள். மனிதனுக்கும் பயிர்களுக்கும் பாதகமான பூச்சிகளை அழித்தல், தடுத்தல், விரட்டுதலை நோக்கமாக கொண்ட வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை சரியான அளவுடன் பயன்படுத்தினால் மண்ணோட வளம் பாதிப்படையாமல் தடுக்கலாம். பயிர்களும் பாதுகாக்கப்படும், விளைச்சலும் அதிகமாகும்.
1: பயிரில் வாழும் வந்து பூச்சி கூட்டமாக மருந்து.
0: விவசாயத்துல பூச்சிக்கொல்லி மருந்துகளை பாதுகாப்பா பயன்படுத்தும் போது பயிர்கள் சேதமடைவதை தடுப்பதோடு விவசாயிகளின் ஆரோக்கியமும் காக்கப்படுது. இதற்கான முறையான வழிகாட்டுதல்கள் என்னென்ன? நம்முடன் இணைகிறார் திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பே உங்க கவனத்தை ஈர்த்திருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பூச்சிக்கொல்லி அப்படின்னாவே ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுது. அந்த பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பான முறையில எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஆலோசனைகளை சொல்வதற்கு தான் இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். டாக்டர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா என்னங்க?
1: பொதுவாகவே அதில் பேர்லேயே இருக்கு, பூச்சிக்கொல்லி. பயிருக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறது. அதுக்கு ஒரு செயற்கை பயிரித்தமாக யூஸ் பண்ணலாம், இல்லை இயற்கையான உள்ள மருந்துகளோ பயன்படுத்தலாம். பூச்சியை அழிக்கிறது, பயிருக்கு தீமை செய்யக்கூடிய எந்த வகையான பூச்சி, அது பூச்சியாக இருக்கலாம், சிலந்தியாக இருக்கலாம், அதெல்லாம் அழிக்கிறது தான் பூச்சிக்கொல்லின்னு அப்படி சொல்கிறோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளில் இயற்கையாக இருக்குது, செயற்கையாக இருக்குது. ஸோ இயற்கையானா நம்மளுக்கு தெரியும், வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்ட கரைசல்,
0: ஐந்திலை கரைசல்,
1: அது மாதிரி எல்லாமே வந்து அது இயற்கை முறையில் கட்டுப்பாட்டில் வந்துடும். செயற்கை முறைனா நிறைய பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனோ கார்பன் சொல்லுவாங்க, அங்கக கரிமம், ஆர்கனோ குளோரின், பாஸ்பரஸ், அப்புறம் இப்ப செயற்கை பயிரித்திரம், இது மாதிரி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு. இப்ப ஏன் அந்த வகைகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம டெய்லியுமே காலையில ஒரு நாள் இட்லி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வந்து வேற உணவு சாப்பிட்றோம், நைட்டு வேற உணவு சாப்பிட்றோம். மூணு நேரமும் அரிசியை சாப்பிட முடியாது, மூணு மாதிரி இட்லியை சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா என்ன ஆகும்னா மாறா பூச்சிக்கொல்லி கேட்காது.
0: இந்த பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு அந்த தலைப்பை பத்தி சொன்ன உடனே நீங்க சொன்னது என்னன்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடியது பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு சந்தேகம் வர்றது இடம் என்ன அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட சேர்த்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் அழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது டாக்டர்.
1: கண்டிப்பா அது அழிந்துதான் விடும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கு வந்து நிறைய பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுக்கு பாதிப்பு இல்லாதவாறு தான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மூன்று நான்கு அந்த முக்கோணங்கள் இருக்கு, அதாவது அந்த பூச்சிக்கொல்லிகள் வடிவங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஒரு வடிவம் இருக்கும், அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் ஒரு வடிவம் இருக்கும், ஊதா வண்ணத்தில் ஒரு வடிவம் இருக்கும்.
0: பூச்சிக்கொல்லிகள் வரக்கூடிய ஒரு டப்பா,
1: டப்பா அந்த குப்பியில்
0: மேலே
1: அந்த குப்பியில் இந்த நாலு வண்ணங்கள் இருக்கும். கடைசியா வந்து பச்சை வண்ண குறியீடோட
0: சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை,
1: பச்சை. சோ இதை வந்து சிவப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நச்சுத்தன்மை. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கு அடுத்த வகைகள்ல வருது. அடுத்து வந்து நீல வண்ணம், கடைசியா தான் வந்து பச்சை. அதாவது பச்சை அப்ப ரிவர்ஸ்ல இருந்து போனீங்கன்னா பச்சை தான் முதல்ல, பச்சைனா பசுமை, அது சேஃப். அப்ப பச்சை வண்ணம் உள்ள பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினா ஓரளவுக்கு நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கலாம். ஏன்னா வந்து நீங்க ஒரு பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கும் போதே இந்த இயற்கைக்கு ஏதாவது மாறா ஏதாவது பிரச்சனை வருதா, சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த பச்சை வண்ணம் உள்ள அட்டை உள்ள பூச்சிக்கொல்லிகளை கண்டுபிடிக்கும் போது நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே வயல்லையும் நம்மளுடைய லெபார்டரின்னு சொல்லக்கூடிய ஆய்வுக்கூடத்திலையும் டெஸ்ட் பண்ணி தான் அந்த பூச்சிக்கொல்லி வரும். உதாரணத்துக்கு ஒரு பூச்சிக்கொல்லி வரணும்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சிட்டு இருக்கிற உடனே ஒரே நாளா வந்துடும், ஒரே மாசத்துல வந்துடும், ஒரு வருஷத்துல வந்துடும் அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 வருடமா ஆகும். ஏங்க அவங்க பதிவு பண்ணணும், ஃபரிதாபாத்ல தான் அதோட சென்டர் இருக்கு, அங்க பதிவு பண்ணி அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தி எல்லா டெஸ்டும் பண்ணி தான் ஒரு பூச்சிக்கொல்லி வெளிவரும்.
0: அதனுடைய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கும் அதிகமா இருக்கக்கூடாது, அதாவது தீய பாதிப்புகள்
1: கண்டிப்பா
0: இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கு அரசும் சரி விவசாய துறையும் சரி.
1: கண்டிப்பா அதுக்கு தனியா சட்டமே இருக்கு. 1968 அது வந்துச்சு. அது வந்து 1971 அந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி இப்ப இன்னும் அந்த சட்டம் இருக்குங்க.
0: இப்ப ரசாயன பூச்சிக்கொல்லி அப்படின்னா என்னங்க?
1: ரசாயன பூச்சிக்கொல்லி நிறைய வகைகள் சொன்னோம், அதாவது ஆர்கனோ குளோரின், ஆர்கனோ

0: பாஸ்பரஸ், அப்புறம் சிந்தட்டிக் பயிரிடலாம்னு சொல்லக்கூடிய செயற்கை பயிரித்திரம், ஸோ இது எல்லாமே வகைகளில் வரும். ஸோ அது மாதிரி வகைகளில் பண்ணும்போது ஒவ்வொரு பூச்சிக்கொல்லிகளுக்கும் அதோடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில பூச்சி பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், ஒரு சில பூச்சிக்கொல்லிகள் அதோடைய மேலே உள்ள சுவாச உறுப்பை பாதிக்கும். ஸோ இது மாதிரி அதோடய வகைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான பூச்சிக்கொல்லிகளை தேவையான இடத்துல தெளிக்கணும். அதுக்கு வந்து நச்சுகள் சொல்லுவாங்க. அது மாதிரி தெளிச்சோம்னா நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும்.
1: பொதுவாக இந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம நாட்டில் எப்பலேருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுங்க?
0: இந்த பூச்சிக்கொல்லிகள் முத முதல்ல பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிமு 200 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்காங்க. அது முத பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சல்ஃபர்னு சொல்லக்கூடியது, அதுதான் முதல் பூச்சிக்கொல்லி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த பாஸ்பரஸ் அதாவது இந்த பெயிண்ட் டப்பா மாதிரி யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் அது மாதிரிலாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த டிடிடின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சிக்கொல்லி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு டிடிடி. அது வந்து ரொம்ப கொடிய விஷத்தன்மை, இன்னும் அதாவது அதோடைய நச்சுத்தன்மை 100 வருடங்களா இருந்தாலும் அதோடைய மண்ணில் இருக்குங்கிறாங்க. அதனால அதை உடனே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செயற்கை பயிரித்திரம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த மினரல் ஆயின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்கள் அதெல்லாம் பயன்படுத்த, தாவர பூச்சிகள் உள்ள எண்ணெய்கள் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பூச்சிக்கொல்லிகள் இந்த செயற்கை பயிரித்திரம் அது மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகள் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு.
1: இது எப்படி செயல்படுதுங்க? ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள், அதை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளை பார்க்கும்போது, இல்ல விஞ்ஞானிகளே இப்ப வந்து நுண்ணுயிரிகள் பத்தி சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட அதனுடைய செயல்பாடு கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு அதை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பூச்சிக்கொல்லிகள் உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றாங்களே, அப்ப இது வந்து எப்படி
0: பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறோம். ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் ஒவ்வொரு விதமா செயல்படும். நரம்பு மண்டலத்தில் செயல்படுற பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, இல்ல சுவாச உறுப்பு அடைக்கிற பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, இல்ல மேல பட்ட உடனே கான்டாக்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 6 வகையான பூச்சிக்கொல்லிகள் நச்சுகள் வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தொடு நஞ்சு, இப்ப பூச்சி மேல இப்ப நம்ம பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போதே மேல பட்டுரும். இப்போ அப்படியே பட்டுச்சுன்னா என்னவும் நச்சுக்கள் உள்ள போகும், அப்ப அந்த பூச்சியை இறக்க நேரிடும். இதுக்கு பேர் வந்து தொடு நஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல கான்டாக்ட் இன்செக்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வேப்பெண்ணெய், இந்த சைபர் மித்ரின், பிப்ரோனில் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகள் இதுக்கு உதாரணமா நம்ம சான்றா சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து குடல் நஞ்சு, அது வந்து ஸ்டொமக் பாய்சன் சொல்லுவாங்க. நம்ம சில நேரத்தில் சாப்பாடு ஒவ்வாம ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு ஸ்டொமக் அப்செட்னு சொல்லுவோம். பூச்சிக்கொல்லி தெளிச்சிருவாங்க, அது தெளிச்ச உடனே அந்த பயிரில் போய் அதோடைய உணவை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உள்ள வயிறுல உள்ள உபாதைகள் ஏற்பட்டு அது இறந்து போயிடும். இதுக்கு பேர் வந்து ஸ்டொமக் பாய்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குடல் நஞ்சு இப்ப பீட்டின்னு சொல்லக்கூடிய பேஸ்ல துரிஞ்சிச்சு, ஒரு இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லி, அதை வந்து இதுக்கு வந்து உதாரணமா சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாஸ்பரஸ் கிரீன் சொல்றது, அதையும் சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா பௌதிக நச்சு, பௌதிக நச்சுனா அந்த மேல உள்ள சொன்ன மாதிரி அந்த உடல்ல சிறு சிறு துவாரங்கள் இருக்கும், அது வழியா சுவாசிக்கணும் எல்லா பூச்சிகள், அதை போய் அடைச்சிரும். உதாரணத்துக்கு அந்த களிமண், வீரியம் மிக்க அந்த களிமண் சொல்றது, அது போய் அடைச்சதுன்னா இறந்து போயிடும். இயற்கையாவே அந்த பௌதிக தன்மை உள்ளது. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் நம்ம நரம்பு நச்சு. சோ இந்த பூச்சிக்கொல்லி அடிச்ச உடனே நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும், அப்ப உடனே அந்த பூச்சிகள் இறந்து போயிடும். இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த எல்லா பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகளுமே சொல்லலாம். சோ பாஸ்பாமிடான் அது பழைய காலத்துல இருந்துச்சு, இப்ப குளோரோபிரிபாஸ் இன்னும் சில இடத்துல இருந்து தான் இருக்கு, அதை வந்து இதுக்கு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சுவாச நச்சு, பெரிய பெரிய குடோன், அதாவது நம்ம சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, குடோன்ல ஒரு மாத்திரை மாதிரி உள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க, அது வந்து ரொம்ப ஏர் டைட்டா இருக்கும். சோ அதுக்கு வந்து அலுமினியம் பாஸ்பைடை பயன்படுத்தலாம். இது கமர்ஷியல் யூஸ்க்கு வெளியெல்லாம் கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் யூஸ்ல தான் வச்சிருக்காங்க. கடைசியா ஊடுருவி பாயும் நச்சு, இது பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து வந்து எந்த பயிரில் வேணாலும் தெளிச்சிடுறாங்க. அப்ப என்னது அந்த செடியில காயில இருக்கும், இலையில இருக்கும், பூவில இருக்கும், தண்டுல இருக்கும், இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும். பூச்சி போய் எதை கடிச்சாலும் அது விஷமா மாறும். அப்ப அது உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஊடுருவி பாயும் நச்சா சொல்றோம். அதுக்கு வந்து உதாரணமா வந்து இப்ப இமிடாக்ளோபிட் எல்லாம் பயன்படுத்துறோம், ஸ்பைரோ டெட்ராமெட் எல்லாம் பயன்படுத்துறோம். இது வந்து ஒரு சான்றா சொல்லலாம். சோ இந்த 6 விதமா வந்து இந்த பூச்சிகளோட நச்சுகள் வந்து உடம்புலயோ இல்ல மேலையோ உள்ளயோ போய் இந்த பூச்சிகளை இறக்க வைக்குது. தீமை செய்யும் பூச்சியை இறக்க வைக்குது, கூடையே சில நேரத்தில் நன்மை செய்யும் பூச்சி இறக்க வைக்குது. அது வந்து சில பூச்சிக்கொல்லிகள் மட்டும்தான், எல்லா பூச்சிக்கொல்லியுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயிகள் பயன்படுத்தலாம்.
1: அளவும் ரொம்ப முக்கியமா.
0: கண்டிப்பா, இப்ப நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், ஒரு அளவு, இப்ப சாப்பாடே ஒரு அளவு தான், ஒரு டீயே ஒரு அளவு தான் குடிக்கிறோம். அதே போல வந்து நம்ம வந்து அளவு மில்லிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அந்த குப்பிலேயே மேல எழுதியிருப்பாங்க இத்தனை ML பயன்படுத்தணும். அது அது கூட வந்து நிறைய விவசாயிகள் பண்ற தப்பு என்னன்னா, அதுக்கு கூட வந்து தண்ணீர் பயன்படுத்துவாங்க. இப்போ 2 மில்லி அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு இவங்க என்ன பண்றாங்க, டேங்க் கணக்கில் போட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திடுறாங்க.
1: பூச்சிக்கொல்லிய
0: ஏன்னா வந்து அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு
1: உடனடியாக ஒழிக்கணும்
0: அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம், அவங்களுடைய அந்த சேதாரத்தை குறைக்கணுங்கிற அவங்க வந்து அந்த தீர்வு காணணும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. அப்ப அளவுக்கு அதிகமாக சில நேரத்தில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கருகிடும், கவலைப்பட தேவையில்ல. உடனே வந்து நம்ம வெறும் தண்ணியை ஊற்றி அடுத்த நாள் தெரிஞ்சோன்னா உடனே அதை அடிச்சிட்டோம்னா கொஞ்சமாவது அதை ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதனால அந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: அதை வந்து விவசாயிகள் கருத்தில் கொள்ளணும்.
1: இந்த அளவு, இந்த பூச்சிக்கு இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்ற பரிந்துரை எப்படி செய்யப்படுதுங்க?
0: பரிந்துரை வந்து ஏற்கனவே சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்டு சொல்றது, அது ஃபரிதாபாத்ல இருக்கு. அங்கதான் வந்து பதிவு செய்யணும் எல்லா பூச்சிக்கொல்லியும். இன்னை வரைக்கும் 1179 பூச்சிக்கொல்லி பதிவு பண்ணிருக்காங்க.
1: 1179
0: பூச்சிக்கொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. அதுலயே வந்து அது என்னென்ன பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்த முடியும், எவ்வளவு பரிந்துரை, அது என்ன வடிவத்துல இருக்கும், எல்லாமே அதனுடைய வெப்சைட்லயே இருக்குது. அதை பார்த்து விவசாயிகளோட தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தரா வந்து இன்னை வரைக்கும், அதாவது 2026 மார்ச் மாசம் வரைக்கும் அதில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க பார்க்கலாம்னா யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி அந்த பரிந்துரை பேர்ல தான் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய வேளாண்மை துறையில வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைட் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி எந்த பயிருக்கு என்ன பூச்சிகளுக்கு எவ்வளவு தெளிக்கணும் அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருப்பாங்க. அந்த பரிந்துரையை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது.
1: பொதுவா இன்னொரு விஷயம், இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படும் போது சொல்ற விஷயம், பொருளாதார சேத நிலை அதை தாண்டும் போது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு தான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. இந்த பொருளாதார சேத நிலை அப்படின்றது எதுங்க?
0: அதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம உடம்பு சரியில்லைனா இப்போ டாக்டர்கிட்ட போறோம், ஃபீவர் வந்துருச்சு, எவ்வளோ செல்சியஸ் இருக்குன்னு பாக்குறோம். 103-104 இருந்தால் ரொம்ப ஹை ஃபீவர்னு சொல்றோம். 98-99 ரொம்ப ஒரு நார்மல், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் அந்தந்த தாவரத்தில், அதாவது நெல் ஒரு பூச்சி இருக்கு, நெல் நிறைய பூச்சிகள் இருக்கு, உளுந்து இருக்கு, பச்சை பயிர் இருக்கு, அது மாதிரி கடலை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நெல்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய அந்த இலை சுருட்டு புழு, அதுக்கு பொருளாதார சேத நிலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% இலையா இருக்கும் போது, அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது அந்த ஃபிளாக் லீஃப் ஸ்டேஜ் ஆர் பூட் லீஃப் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அப்ப ஒரு 5% அந்த பொருளாதார சேத நிலை.
1: ஒவ்வொரு பூச்சிக்கும் இதே போல பொருளாதார சேத நிலை
0: இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இதுக்கு மேல தாண்டினாதான் நம்ம அந்த பூச்சிக்கொல்லியே பயன்படுத்தணும். ஆனா நம்ம விவசாயிகள் அப்படி பண்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம், அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய சிக்கல், அப்ப வந்து வயல்ல மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பூச்சியை பார்த்தா கூட அது நன்மை செய்யும் பூச்சியா தீமை செய்யும் பூச்சியான்னு தெரியாமலேயே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எடு ஸ்ப்ரேயரை அடி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லனா பக்கத்து வீட்டுக்காரர் மருந்து அடிச்சிட்டாருன்னா அவரு இன்னைக்கு அடிச்சிட்டாரு, நம்ம நாளைக்கு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை பண்றாரு. கடையில போய் உட்காடுறாங்க, டீ குடிக்க போறாங்க, அங்க வந்து உட்காந்து பேசுறாங்கன்னா அப்ப அவர் அடிச்சிட்டாரு, இவர் அடிச்சிட்டாரு, அவர் மருந்து வாங்கிட்டாருன்னா உடனே வீட்டுல இருக்கவங்க இல்ல சும்மா இருக்க மாட்டாங்க, எடுத்து எண்ணத்துல அடிக்கிறாங்க. ஆனா வந்து அது தேவையில்லாத ஒரு செலவு, கூடவே வந்து எஞ்சி நஞ்சியோட தன்மையை அதிகரிக்கிறோம் அந்த பயிருக்கு. அது இல்லாம சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த பொருளாதார சேத நிலை என்னன்னு பார்த்துட்டு தான் இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் தன்னுடைய வயல்ல. அதுவும் தேவையா இல்லையா, இல்ல எடுத்த உடனே பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்த தேவையில்லை, மாற மற்ற முறைகளை அணுகலாம். கடைசி ஆப்ஷனா வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகள்
1: மற்ற முறைகள்லாம்
0: நிறைய ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் இருக்கு, அதை பயன்படுத்தலாம்.
1: சரிங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்ப நமக்கே உடம்பு முடியல, ஒரு தலைவலி வருது அப்படின்னா ஒரு மருந்து கடையில போய் கேட்கறோம். மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு மருந்து கடைக்கு போறோம். இது ஒரு கை மருத்துவம் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல கை மருத்துவம்னா வீட்லயே ஒரு ஏதாவது ஒரு கஷாயம் போடுவாங்க, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நேரம் பக்கத்துல இருக்க மருந்து கடையில போய் அவர்கிட்ட நண்பரா இருப்பாரு, அவர்கிட்ட கேட்கறோம், அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. ஆனா மருத்துவர்கள் வரவங்க அது மாதிரி பண்ணாதீங்க, அது சில சமயத்துல பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி இது பயிர்களுக்கும் பொருந்துமா?
0: கண்டிப்பா.
1: நேரடியா பக்கத்துல ஒரு பூச்சி மருந்து கடைக்கு போய் நம்ம பாட்டுக்கு இது மாதிரி ஒரு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறது நல்லதா, இல்ல உங்களை மாதிரி பூச்சியல் துறை வல்லுநரை சந்திக்கிறது நல்லதா, எப்படிங்க?
0: நீங்க கேட்ட கேள்வி மிக சால பொருத்தமான கேள்வி. ஏன்னா வந்து இங்க வந்து 90% விவசாயிகள் அதை பின்பற்றுறது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நேரடியா போய் அணுகி அவங்களுடைய கடையில உள்ள பக்கத்துல ஒரு உரக்கடையோ மருந்து கடைன்னு சொல்லுவாங்க, உரக்கடையில பார்த்து அவங்களுடைய மருந்துகளை வாங்கி அடிச்சிடுறாங்க. என்னன்னா விஞ்ஞானிகளை அணுகி பண்ணா மட்டும்தான் வந்து அவங்களுடைய செலவு, முதல்ல வந்து எத்தனை மருந்து அடிக்கணும், என்னென்ன மருந்து அடிக்கணும் தெரிய வரும்.
1: இதே ஒரு படிப்பா படிச்சிருக்கீங்க?
0: படிச்சிருக்கோம், அது தனியா ஒரு படிப்புன்னு படிச்சிருக்கிறோம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத மருந்துகள்லாம் இப்ப நேரா உரக்கடைக்கு போனாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 இப்படி ஒன்னு எடுத்து பின்னாடி ஒருங்கிணைந்த முறையை கொடுப்போம். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொடுப்போம். தேவையில்லாம ஒரு மருந்து வந்து நம்ம வயல்ல டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஞ்சி நெஞ்சு வரை அதிகமாகும். அதனால வந்து கண்டிப்பா வந்து விஞ்ஞானிகளையோ இல்ல பக்கத்துல உள்ள வேளாண்மை துறை நண்பர்களையோ அணுகணும். அதுக்கப்புறம் தான் கடைசி ஆப்ஷனா தான் வந்து நீங்க அங்க போகணும். ஆனா சில இடத்துல வந்து இப்ப வந்து உரக்கடையில எல்லாத்தையுமே இப்ப லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது நம்ம அன்பில் திருமலிங்கம் வேளாண்மை கல்லூரியில இருக்கு. அதுக்கு தனியா படிப்பு படிக்கணும், அதாவது அந்த டிப்ளமோ
1: ஃபார்மசிஸ்ட் மாதிரி.
0: ஆமா, கண்டிப்பா அந்த இது படிச்சு அப்ப அவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்து பரிந்துரை பண்ணணும்.
1: ஆனா முக்கியமா ஒரு விஷயம் நீங்க சொல்றது போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக 2-3 மருந்து காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிக்கிறது நல்லது. ஒரு வல்லுநர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. அது இப்ப நிறைய ஆப் வந்திருக்கு,
0: கண்டிப்பா
1: அந்த ஆப்ல வந்து

0: ஒரு போட்டோ எடுத்த அம்சாவே நீங்க ஆலோசனைகள் சொல்றீங்க.
1: ஆமா,
0: இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சிகளிலே நிகழ்ச்சியின் நிறைவுல உங்களுடைய கைபேசி எண்ணெல்லாம் சொல்றோம். கைபேசி எண்ணில் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கட்சபி மூலமா ஒரு போட்டோ அமிச்சாவே நீங்களே இந்த பூச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை நீங்க சொல்றீங்க, அதை பயன்படுத்திக்கலாம்.

ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதகம் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த அளவு பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பூச்சிக்கொல்லியின் வடிவங்கள் என்னென்ன, பயன்படுத்தும் போது எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்ல இருக்காங்க. திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பேச்சினுடைய ஒன்று சொன்னீங்க, பக்கத்து வயல்காரர் ஒரு மருந்து அடிச்சார்னா இவங்களும் பயந்துகிட்டு ஒரு மருந்து அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. பக்கத்து வயல்காரர் மருந்து அடிச்சோன்னே அங்க இருக்கிற பூச்சியெல்லாம் இங்க வந்துருமோன்ற ஒரு அச்சம் வருது இல்ல, முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா தானே இருக்கு?
1: கண்டிப்பா அது அவசியம் தான். அதுதான் வந்து சொல்லுவாங்க, அதாவது ஊரோட ஒத்து வாழணும்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்து ஒரே நேரத்துல மருந்து அடிச்சா சால பொருத்தமா இருக்கும்.
0: ஒரே மாதிரி பயிர் உள்ளவங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா பக்கத்துலயும் அதுக்கேத்த மாதிரி அடிச்சா நல்லது.
1: அதான் அவங்க கலந்து ஆலோசித்து ஒரே நாள் அடிச்சா கூட தப்பு இல்ல. அப்ப ஒரே நாள் அடிக்கும் போது
0: மொத்தமா
1: அழிஞ்சு போயிடும். இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி முதல்ல இப்ப நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு நடுறாங்க. அப்படி நடும்போது அப்ப அந்த பூச்சிகளுக்கு ஒரு வேட்டை தான். ஏன்னா ஒரு வாரம் இங்க இருக்கிறோம், அடுத்து வந்து அடுத்த வயலுக்கு போவோம். இப்படி ரொட்டேஷன்ல எல்லா இடத்துலயும் மாறும். அப்ப ஒரே நேரத்துல நடவு பண்றது சால பொருத்தமா இருக்கும். அப்பதான் வந்து மருந்து அடிக்கிறதும் கரெக்டா நேரத்துல அடிக்கலாம். இப்ப பூச்சிகள் அதை தவிர்க்க முடியும்.
0: என்ன மாதிரி வடிவங்கள்ல இந்த பூச்சிக்கொல்லிகள் கிடைக்குதுங்க?
1: இப்ப நிறைய வடிவங்கள்ல இருக்கு. அதாவது இப்ப தூளாவும் கிடைக்குது, அப்புறம் லிக்விட்னு சொல்லக்கூடிய நீர்மமாவும் கிடைக்குது, அப்புறம் குருணை வடிவத்தில் கிடைக்குது. இது மாதிரி எல்லா வடிவத்திலும் கிடைக்குது. அது எங்கெங்க எது எதுக்கு, உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தூள் பாத்தீங்கன்னா வந்து இப்ப சில இடத்துல தூளை பயன்படுத்தலாம். குருணை பாத்தீங்கன்னா வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அடிக்கிறதுக்கு இந்த குருணைகளை பயன்படுத்தலாம். இப்ப குருணைகள் பயன்படுத்தினா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் மெயினா வந்து இந்த தேனீக்கள், அந்த பொறி வண்டுகள், அதெல்லாம் வந்து அதிகமா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஏன்னா நீங்க தூவும் போது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து காத்தடிக்கும். அப்ப நன்மை செய்யும் பூச்சி முக்கியமா நம்ம தேனீக்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப வரும்போது அதோட இன்ஹலேஷன் பாய்சன் அதுக்கு வந்து சுவாசிக்கும் போது இறந்து போயிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமா அப்படி ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த ஸ்பில் ஓவர்னு சொல்லக்கூடிய அந்த துளிகள், சின்ன சின்ன திவலைகள் வந்து அப்படியே பறந்து அது எங்கேயே இருக்கிற ஹனிபீஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி எல்லா வடிவங்களும் இருக்கு. ஆனா எந்த பூச்சிக்கு என்ன வடிவம் தயாரா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து இந்த சீ ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த விதை நேர்த்தி, இந்த விதை நேர்த்தி பண்றதுக்கும், அதாவது இப்ப நிறைய இடத்துல வந்து விதையை வந்து ஏற்கனவே வந்து அந்த பூச்சிக்கொல்லிகளை கலந்தேதான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மக்காச்சோள விதை, சோ அது மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா வந்து செமிசாலில் சொல்லக்கூடிய கூல் மாதிரி ஒன்று இருக்கும். சோ அதை வந்து லேசா கரைச்சி அது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு கோணங்கள்ல இருக்கு. அது வந்து இந்த விஞ்ஞானிகளோ நம்மளுடைய வேளாண்மைத்துறை அதிகாரிகளை அணுகி அவங்களை கேட்கும் போது அது சரியான ஒரு பரிந்துரை கிடைக்கும். அதை பயன்படுத்தினவே நல்லா இருக்கும்.
0: அந்த பயிருக்கு ஏற்ற வகையில நீங்க ஒரு பரிந்துரை கொடுக்கறீங்க. அதுக்கு ஏற்ற வடிவத்துல வடிவமும் நீங்களே சொல்லிடுவீங்க.
1: சொல்லுவோம்,
0: இந்த வடிவத்துல திரவ நிலையா இல்லைன்னா வந்து
1: குருணை வடிவமா,
0: குருணை வடிவமா அப்படின்றத,
1: இல்ல நீர்மமா அப்படின்னு சொல்லுவோம்.
0: சில பூச்சிக்கொல்லிகள் ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வயல் பக்கம் போகும்போது நல்ல கமகமான ஒரு நெல் வாசனை வரும். ஆனா பக்கத்திலே பாத்தீங்கன்னா சில பேர் ஏதாவது பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெடி வருது. இத வந்து விவசாயிகள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான ஒரு கவனம் எடுத்துக்கணும்? ஏன்னா அண்மையில இல்ல ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் போது சில விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டதை செய்தித்தாள்கள் பார்க்க முடிஞ்சது. அப்போ பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதை தெளிக்கக்கூடிய விவசாயிகள் எடுக்கணும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதை வந்து நம்ம ஒரு 3 பிரிக்கலாம். அதில் பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு முன்னாடி, பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது, பூச்சிக்கொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு 3 பிரிச்சிடலாம். முதல்ல பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது அந்த விவசாயி முதல்ல அவருடைய ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய தெளிப்பான்கள், இப்பெல்லாம் தெளிப்பான்கள் எல்லாம் இந்த வந்து பேட்டரி வடிவில் வந்துருச்சு, சார்ஜ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப முதல்ல சார்ஜ் போட்டு வைக்கணும் முதல் காரியம், அதாவது தெளிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஏதாவது லீக்கேஜ் சொல்லக்கூடிய, அதாவது எங்கேயாவது ஓட்டர்

0: இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
1: ஸ்ப்ரேயர்ல,
0: ஸ்ப்ரேயர்ல அப்புறம் அந்த தெளிப்பான்களோட அந்த நாசில்னு சொல்லக்கூடிய துளைப்பான்கள், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அடைச்சிருக்கா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும். சோ அடுத்து வந்து பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப கொரோனா பீரியட்லதான் வந்து நம்ம வந்து அந்த முகக்கவசம்ங்கிறத முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. அது மாதிரி முகக்கவசம் கண்டிப்பா போடணும், கையில கிளவுஸ் சொல்லக்கூடிய அந்த கை உரைகள் வந்து கண்டிப்பா போட்டு இருக்கணும். தெளிக்கும் போது கண்டிப்பா வந்து புகை பிடிக்கிறதோ இல்ல உணவு அருந்துறதோ அப்படி கண்டிப்பா பண்ணவே கூடாது. சோ இது முக்கியமான விஷயங்கள். அடுத்து அந்த துண்டு சீட்டு உள்ள இருக்கும் அந்த குப்பியில, அதுலயே போட்டிருக்கும் இது என்ன பூச்சிக்கு அடிக்கணும், எவ்வளவு பரிந்துரை, இது எல்லாமே போட்டிருக்கும். அடுத்து இதை வந்து இந்த நாளே வாங்கிட்டு வந்தா கைக்கு எட்டாத தூரத்துல, குழந்தைகளுக்கு தெரியாம இடத்துல, இல்ல வந்து மோட்டார் கொட்டாயில அங்கதான் வைக்கணும். அது மாதிரி வெளியே கிட்ட எதுவும் வைக்கவே கூடாது. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே சிந்தக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே பண்றக்கூடிய விஷயங்கள். அடுத்து பயன்பாட்டு அப்ப வந்து கண்டிப்பா உரைகள்லாம் போட்டிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா காத்து அடிக்கிற திசை ரொம்ப முக்கியம், அந்த திசையில தான் அடிக்கணும். அது எதிர் திசையில அடிக்க கூடாது, அதுனா உங்களுக்குறையே பண்றவங்களுக்கு படும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நாசில் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதாவது நாசில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுரும் அடிக்கும் போது, அப்ப கடகடன்னு எடுத்து டக்குன்னு வாயில் எல்லாம் ஊதக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான, அது வந்து ஒரு பூச்சி மருந்து. அதனால வாயில் எடுத்து அவசரப்பட்டு டக்குன்னு எமோஷன் ஆகி அதை பண்ணிடக்கூடாது. அதை வந்து பார்த்துட்டு தான் கையில ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஊசி மாதிரி வச்சு அதை குத்தி தான் அந்த அடைப்பை எடுக்கணும். அப்புறம் லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கலாம். சோ அடுத்து வந்து ஏரியா கவரேஜ், இப்போ இத்தனை ஏக்கருக்கு வாங்கிருக்கோம், இது கரெக்டா இருக்குமான்னு மருந்து முதல்ல அந்த கால்குலேஷன் பண்ணிடணும். இதை வந்து அந்த அடிக்கும் போது பண்றது. அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து கையில காலெல்லாம் கழுவணும், முடிஞ்ச குளிச்சிடலாம். அவங்க பயன்படுத்தின அந்த மிச்சம் இருக்கிற அதோடைய மருந்து பூச்சி மருந்து திரவத்தை வந்து எங்கேயாவது பயன்படுத்தாத நிலத்துல ஊத்தணும். தயவு செய்து கண்டிப்பா வந்து குளமோ ஏரியோ அங்க ஊத்தக்கூடாது. அந்த நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் அதோடைய மீன் அதெல்லாம் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமா இருக்கு. நல்லா குளிச்சிடணும். அடுத்து அவர் பயன்படுத்தின உடைகள்லாம் நான் வந்து முடிஞ்சா வந்து மிதமான ஒரு சுடுதண்ணியில போட்டு ஒரு முக்கு முக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த தெளிப்பான வந்து நல்லா கழுவி வைக்கணும். நாசில் எல்லாம் கழுவி வச்சுட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குப்பிகள், அந்த குப்பிகள்ல சரியான இடத்துல வந்து போட்டு புதைச்சி டிஸ்போஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது.
1: இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து பொதுவா இந்த தெளிப்பான்கள் மூலமா பயன்படுத்துறது, அதற்கான பாதுகாப்பு முறைகள் பத்தி சொன்னீங்க நீங்க. ஆனா இந்த தெளிப்பானை எப்படி தேர்ந்தெடுக்கிறது?
0: தெளிப்பான் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வகையான தெளிப்பான் இருக்கு. அதாவது ஹாலோ கோன் சொல்லுவாங்க, இல்ல சாலிட் கோன் சொல்லுவாங்க. இந்த ஹாலோ கோன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த தெளிப்பானுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நுண்துகளா வரும், ரொம்ப ரொம்ப சின்ன நுண்துகளா வரும். அது பூச்சிக்கொல்லிக்கும் நோய்கொல்லிக்கும் பயன்படுத்தலாம் அந்த சாலிட் கோன் இல்ல ஹாலோ கோன். ஏன்னா ஒண்ணு இல்ல, கோன் மாதிரி அந்த நடுவுல உள்ள கேப் இருக்கும், ஹாலோவா இருக்கும் இல்ல சாலிட் மாதிரி இருக்கும், அந்த துகள்கள் ரொம்ப மெல்லிசா வரும். இன்னொரு நாசில் பாத்தீங்கன்னா ஃபிளட்ஜெட் நாசில் இருக்கு, அதே போல இன்னொரு நாசில் பாத்தீங்கன்னா வந்து ஃபேன் நாசில் இருக்கு. இது ரெண்டுமே வந்து களைக்கொல்லிகளுக்கு பயன்படுத்துறது. துளிகள் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ இதுக்கேத்த மாதிரி அந்த நாசில செலக்ட் பண்ணும். அந்த நாசில் அடைப்பு இருந்தா அதை எடுத்துட்டு, அந்த நாசில் தனியாவே விக்குது, ஸ்பேர் கிடைக்குது, அதை வாங்கிட்டு பயன்படுத்தலாம். அதாவது பூச்சிக்கொல்லிகளுக்கும் நோய்கொல்லிகளுக்கும் தனியா ஒரு நாசில், அதே மாதிரி இந்த களைக்கொல்லிகளுக்கு தனியா நாசில் இருக்கு. அந்த நாசில் தேர்வு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இப்ப சில சமயத்துல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அசம்பாவிதமா பூச்சிக்கொல்லிய சாப்பிட்டுறாங்க சில பேர். அந்த மாதிரி சமயத்துல உடனடியாக செய்யக்கூடிய முதல் உதவி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா?
0: முதல் உதவினா எல்லா கிராமங்களுக்கும் தெரியும், புளி கரைசல் எடுத்து ஊத்துவாங்க.
1: புளி
0: கரைசல்ல அதாவது என்னன்னா உள்ள போனது வெளியே வந்துடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சோப்பு தண்ணியை கரைச்சி ஊத்துவாங்க. அந்த நேரத்துல அதான் கிடைக்கும். நம்ம யூனிவர்சல் ஆண்டோட நிறைய சொல்றோம், அதாவது பாத்தீங்கன்னா அந்த சார்கோல் ஆக்டிவேட்டட் சார்கோல் சொல்றோம், மெக்னீசியம் ஆக்சைடு சொல்றோம், டானிக் ஆசிட் சொல்றோம். இதை வந்து யூனிவர்சல் ஆண்டிடோன்னு சொல்லக்கூடியது. ஆனா அதெல்லாம் அந்த நேரத்துல சரியான நேரத்துல கிடைக்காது. அப்போ வந்து சோப்பு தண்ணியை கரைச்சி உள்ள போனதை வெளியே வர வச்சிடணும். ஏன்னா வந்து உடனே போய் உள்ள போய் நரம்பு மண்டலத்தை ரத்தம் மூலியமா ஃபுல்லா இடத்துக்கும் பரவிடுங்கிறதுக்காக தான் வெளியே வர வைக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருந்து அந்த முதலுதவி பண்ணாங்கன்னா அந்த இனிமான்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து வாந்தியா எல்லாம் வெளியே வந்துடும். சோ அதுல முக்கியமானது என்னன்னா அது என்ன வகையான பூச்சிக்கொல்லிகள், உதாரணத்துக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அது என்ன பாம்புங்கிறது தெரிஞ்சாதான் அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல அது என்ன வகையான பூச்சிக்கொல்லிகள், ஏற்கனவே சொன்னோம் கார்பமேட் சொன்னோம், ஆர்கனோ குளோரின் சொன்னோம், ஆர்கனோ பாஸ்பரஸ் சொன்னோம், பைரித்திரம் பூச்சிகள் சொன்னோம், பூச்சிக்கொல்லிகள் அது எந்த வகையான, அந்த டப்பாவை கண்டிப்பா எடுத்துட்டு போனாதான் அந்த மருத்துவர் கரெக்டா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், இல்லனா அது சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது.
1: பூச்சிக்கொல்லி அப்படின்னு தெரிஞ்சா உடனே
0: வித்தியாசங்கள் இருக்கு. அதனால அதை தெரிஞ்சு அதை எடுத்துட்டு போகணும், அந்த டப்பாவை எடுத்துட்டு போகணும்.
1: இப்ப பூச்சிக்கொல்லிகள் அதனுடைய வகை, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பாதுகாப்பா எப்படி பயன்படுத்துறது, தெரியாதனமா வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆனா சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது எப்படி, அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்ப சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கணும்னா மெயினா வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி நிர்வாகத்தை கண்டிப்பா

0: கண்டுபிடிக்கணும். இப்ப நிறைய ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லிகள் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பொறி வைக்கலாம், அடுத்து இணக்க உரிச்சி பொறி வைக்கலாம், அடுத்து ஒட்டும் பொறிகள் வைக்கலாம், அடுத்து பொறிவண்டுகள், பறவை குடில்கள் இது அமைக்கலாம். பொறிவண்டுகள் மாதிரியே வந்து ஒட்டுண்ணிகள் இருக்கு. ஒட்டுண்ணிகள் நம்ம திருச்சியிலேயே ரெண்டு மையங்கள் இருக்கு ஒட்டுண்ணிகளுக்காக. இது மாதிரி பயன்படுத்திட்டு அப்புறம் தாவர பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் பொருளாதார சூழ்நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பூச்சிக்கொல்லிகளை தேர்வு பண்ணணும். ஸோ இத்தனை முறைகள் இருக்கும்போது விவசாயிகளை எடுத்த உடனேவே பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா இல்லை. இந்த முறைகளையும் பின்பற்றலாம். பக்கத்திலேயே வந்து பூச்சிக்கொல்லிகளை அடைச்சா கொஞ்சம் செலவு குறையும். ஸோ அதனால எல்லா முறைகளும் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி கட்டுப்பாடு பண்ணாதான் விவசாயிகளுக்கு நன்மையா இருக்கும், அவங்களுடைய செலவு குறையும், அவங்களுடைய ஊதியங்கள் அதிகரிக்கும்.
1: பூச்சிகள் கிட்ட இருந்து பயிர்களை பாதுகாப்பதற்கு நிறைய பாதுகாப்பு முறைகள் இருக்கு, அதெல்லாம் ஒருங்கிணைந்த முறையில செய்யணும்.
0: கண்டிப்பா
1: அப்படின்னு அப்படி பண்ணா பூச்சிக்கொல்லிகள் வாங்குறதுக்கான செலவும் குறையும், இடுபொருள் செலவு குறையும் போது நமக்கு வருமானம் அதிகரிக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பயிர் இது வந்து அதிகமா இந்த மாநிலத்துல விளையுது அப்படின்லாம் சொல்லி பெருமைப்பட்டுப்போம். இந்த விஷயத்துல பூச்சிக்கொல்லிகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எது, அந்த தர வரிசை ஏதாவது இருக்குங்களா?
0: தர வரிசைனா ஒரு 50-60% வந்து இந்தியாவில தயாரிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் பாத்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா இங்கதான் ரொம்ப அதிகமா பூச்சிக்கொல்லிகள் நிறைய டம்ப் பண்ணி நிறைய விவசாயிகள் வந்து அதிகமா பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த குளோரோபைரிபாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டாப் கியர்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அதிகமா பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி. அதனை தொடர்ந்து இமாமெக்டின் பென்சைட்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி, அப்புறம் இந்த கோரஜன் கோரஜன் சொல்லுவாங்க குளோர் ஆண்டனி புரோல் அந்த பூச்சிக்கொல்லி, இதை வந்து இந்த பூச்சிக்கொல்லியில தான் அதிகமா அந்த மாநிலங்கள ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க.
1: இப்போ பொதுவாகவே பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி முடிச்சிடுறோம், நல்ல மகசூலும் எடுத்துடுறோம். ஆனா கடைசியா வந்து இன்னொரு பெரிய அச்சத்தை உருவாக்கக்கூடியது, அதாவது நுகர்வோர் கிட்ட ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவது பாத்தீங்கன்னா இந்த எஞ்சிய நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காய்கறியே இருக்கு அப்படின்னா நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க, ஏன்னா இதுல வந்து நிறைய பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு திராட்சையே சாப்பிடணும்னா இப்ப ரொம்ப பயமுறுத்துறாங்க, அது மேல வெள்ளையா இருக்கா பாத்துக்கோ அது ஏதோ பூச்சி மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஞ்சிய நஞ்சு அதை பற்றிய தகவல்களையும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா?
0: கண்டிப்பா. இப்ப எஞ்சிய நஞ்சுனா இப்ப அடிக்கிற பூச்சிக்கொல்லி 100% பூச்சி மேல படுறதில்ல. நிறைய சுற்றுப்புற சூழ்நிலை நிறைய இடத்துல படுது, மண்ணுல படுது, செடியில படுது, அப்புறம் வந்து அந்த காயில படுது, பழத்துல படுது, இப்ப எல்லாமே அது உள்ளதான் இருக்கு. இப்ப எஞ்சி நஞ்சு நம்ம உடனே அந்த நச்சு வந்து முறிஞ்சிடாது. இப்ப இருக்க வர பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே அந்த நச்சுத்தன்மை சீக்கிரமா அந்த விஷத்தன்மை முறிஞ்சிற மாதிரி தான் வருது. 100 வருடம் இருந்தாலும் அவருடைய நச்சுத்தன்மை மண்ணிலே இருக்கு, அந்த டிடிடின்னு சொல்லக்கூடியதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப வந்து அந்த நச்சுத்தன்மை சீக்கிரமா விஷத்தன்மை முறிகிற மாதிரியே பூச்சிக்கொல்லிகள் தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா ஏற்கனவே நிறைய அந்த காலத்துல பண்ணதான் பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்ம உப்பு கரைசல்ல கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம திராட்சையோ எல்லா பழங்கள்ல காய்கறிகள் பண்ணலாம், இல்ல புளி கரைசல்ல ஊற வைக்கலாம், இல்ல மஞ்சத்தூள் போட்டு ஊற வைக்கலாம், இல்ல இன்னும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணீர், இல்லைன்னா சும்மா அந்த டேப்பை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கழுவுனாவே கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம இந்தியாவில ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நல்லா வேக வச்சிடறோம். அதுல வந்து கொஞ்சம் அவர் அது 60-70% வந்து ஃபுல்லா வந்து அந்த இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே ஆவியாவே போயிடுது. அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஜெனரேஷன்ல வந்து நிறைய இந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த எஞ்சி நஞ்சினால அதிக பாதிப்பு இல்லை. மத்த அயல் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ராவாவே அப்படியே வந்து சாலடா
1: சாப்பிடுவாங்க,
0: ஆனா அவங்க வந்து நிறைய காஷியஸா தான் இருக்காங்க. அவங்க வந்து பூச்சிக்கொல்லிகள் அதிகமா பயன்படுத்துறதில்ல, எல்லாம் வந்து பசுமை குடிலுக்குள்ள பயன்படுத்துறாங்க. அப்ப அதிகமா பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதில்ல, அப்படியே பயன்படுத்தினாலும் இயற்கை முறையில தான் பயன்படுத்துறாங்க, இல்ல ஒருங்கிணைந்த முறையில பயன்படுத்துறாங்க.
1: ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காய்கறியோ இதனா முதல்ல நல்லா வேக வச்சு சாப்பிடுவது நல்லதுன்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா.
1: அது வந்து அலம்பி பயன்படுத்தும் போது மஞ்சள் போடணும், உப்பு போடணும்லாம் சொல்றாங்களே, அது ஏதாவது
0: அது பண்றது நல்லதுதான். திராட்சை பழமா இருந்துச்சு இப்ப நாங்களே பண்ணும்போது வீட்டுல ஒரு 5 நிமிடமாவது அந்த மஞ்சளும் கூடிய உப்பையும் போட்டு அதுல கொஞ்ச நேரம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும், இல்ல புளி கரைசல் போட்டு கொஞ்சம் பண்ணலாம்.
1: சரிங்க. நிறைய பூச்சிக்கொல்லிகள் அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும் அதை பத்திலாம் நிறைய தகவல்கள் சொல்றீங்க. ஆனா பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அதுதான் சரியான வழியா, இல்ல வேற ஏதேனும் பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கா?
0: நம்மளே பார்த்து முடிவு பண்ணாதான் முடியும். ஒருங்கிணைந்த முறைகள்ங்கிறது எல்லாரோட விவசாய கண்ணோட்டத்திலையும் இருக்காது, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா வந்து அதை குறைக்கிறதுக்கு வழினா நம்ம ஒவ்வொரு விவசாயியும் அதை வந்து ஈடுபடுத்தி இதை எல்லா முறைகளையும் பின்பற்றா மட்டும்தான் அதை குறைக்க முடியும். அது இல்லாம விவசாயிகளே இப்ப எல்லாம் நிறைய வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறாங்க. அப்படி பண்ணும் போதும் நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பஞ்சகாவியா, தசகாவியா, இல்ல வந்து மீன் அமிலம், முட்டை அமிலம், இது எல்லாமே விவசாயிகளே தயார் பண்றாங்க. அப்ப பண்ணும் போது இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது ஒரு தடவை அது ஒரு தடவை பண்ணும் போது இயற்கையவே நம்ம வந்து அதை கட்டுப்படுத்திடலாம்.
1: இதற்காக ஏதாவது சட்டங்கள் ஏதாவது இருக்கா?
0: பூச்சிக்கொல்லி சட்டம் 1968 இயற்றப்பட்டது. அந்த சட்டம் 1971 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து ஃபரிதாபாத்ல பாத்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு தனியா ஒரு மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவு குழு இருக்கு. அங்கதான் போய் ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் நம்ம வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்றதுக்கு அப்புறம் நிறைய அந்த டெஸ்ட் சொல்லக்கூடிய சோதனைகள் இருக்கு.

0: வேளாண்மை துறை இல்லை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் ஆய்வு பண்ணணும், அவங்க ட்ரையல் போடணும், ரிசல்ட் வாங்கணும், அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது எல்லாமே டெஸ்ட் எடுத்து, அதாவது இந்தியா முழுக்க இல்லை வந்து அவங்க ஒரு டெஸ்ட் என்னென்ன ஊர்னு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி எல்லா லெவல்லையும் போய் அந்த ட்ரையல் போட்டு எந்த சீசனுக்கு உகந்ததாக இருக்குது, இப்படி இது மாதிரி எல்லா நீங்கள் இதையும் கலந்து தான் கடைசியாக தான் அந்த பூச்சிக்கொல்லி மார்க்கெட்டுக்கு வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாக ஆகும்.
1: ரொம்ப நன்றி, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட நம்ம விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படலாம், உங்களை தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய கைபேசி எண்ணை சொல்லிடுவோம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய கைபேசி எண் 96 55 27 70 10. மீண்டும் ஒரு முறை 96 55 27 70 10. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எப்ப ஏதாவது பூச்சி தென்பட்டாலும் நீங்க ராதாகிருஷ்ணன் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம்.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி.

0: வனத்தில் ஓடி வரும்.
1: சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பூச்சிக்கொல்லிகளை முறையான முகக்கவசம், கையுறை, சரியான தெளிப்பான்களை தேர்வு செஞ்சு பயன்படுத்தி ஒருங்கிணைந்த முறையில பாதுகாப்பா பயன்படுத்தினா மண் வளத்தையும் பாதுகாக்கலாம், மகசூலையும் அதிகரிக்கலாம்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: புகையானு பேரெடுத்து பகையாவே வந்தது,
3: நம்ம பொழப்பை எல்லாம் கெடுக்கணும்னு கூடி தெரியுது.
2: வயலில் உள்ள நீ
1: உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன்.
2: வயலில் உள்ள நீரை எல்லாம் வடித்திடவே செய்யணும்.
3: நம் பயிர் வகுந்து பார்த்து

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 66 விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில்

ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்கோ ரூபியோ, ஜப்பானின் டிஷு மிட்சு ஆகியோர் பங்கேற்கின்றனர். முக்கிய பிரச்சினைகளில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, தற்போது மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் நெருக்கடி நிலையிலும் இந்தியா எரிபொருள், உரம், அந்நிய செலாவணி ஆகியவற்றில் மீள்திறன் கொண்டதாகவே உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் 37வது ஆண்டு விழாவில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துதல், கடைநிலை கடன் விநியோகத்தை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில்களின் நவீனமயமாக்கலை விரைவுபடுத்துதல் ஆகியவற்றிற்கான இணையதள சேவைகளை இன்று தொடங்கி வைத்தார். நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் தரத்தை பராமரிப்பதன் மூலமாகவே பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சல பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களின் தரம் மற்றும் பராமரிப்பு முன்னேற்றத்தை இன்று ஆய்வு செய்த அவர், நெடுஞ்சாலைகளில் வடிகால் மேலாண்மை, சரிவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் இடையூறுகளின்றி பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என்றார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழு தொகையையும் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன்படி சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 90,000 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவர். இதன் மூலம் அரசுக்கு 2,44,46,00,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும், விவசாயிகளின் நலனை காத்திடவும் துறைசார் வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்திடவும் அறிவுறுத்தினார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இத்தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும், மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம். ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. மேற்காசிய பதற்றத்தின் மத்தியிலும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் சவுதி அரேபியாவின் மினா நகரில் குவிந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து 175,000 பேர் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர். இஸ்லாமியர்களின் பாதுகாப்பான, வசதியான, இலகுவான பயணத்திற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சிறுபான்மை நல விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஹஜ் ஸ்விதா செயலி மூலம் யாத்ரீகர்களுக்கு அனைத்து தகவல்களும் சேவைகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட வருமான வரித்துறை சார்பில் புதிய வருமான வரிச்சட்டம் குறித்து வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நெல் மூட்டைகளுக்கு தரம் நிர்ணயம் செய்வதில் மோசடி நடைபெறுவதாக விவசாயிகள் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரமெட்டு மணி 6 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளிலும் இனி இதயம் அள்ளும் இரவு இசை இனிமை நேரலை.

விருப்பங்கள் அவைதான் நம் வாழ்க்கையை அழகாக்கி பார்க்கும் வண்ணங்கள். விருப்பங்கள் நிறைவேறும் போது மகிழ்ச்சி, விரும்பாதவை வரும்போது விரும்பி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெருமகிழ்ச்சி. விருப்பங்கள் உண்டாகும் பொழுதுகளிலே விண்ணிலே உலா வருவது போன்று ஒரு நெகிழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டு

0: 8:13 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: வினோத்குமார் பேசுறேன் சார், SIT அரியமங்கலத்திலிருந்து.
0: சொல்லுங்க வினோத்குமார், என்ன பாடல் வேணும்?
1: அலைகள் உழுவதிலிருந்து இதயம் கலைந்து உயிரை நினைந்த பாட்டு.
0: நன்றிங்க,
1: ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷம் ஆச்சு லைனே கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சது.
0: அது முதல் நேயரா வந்திருக்கீங்க,
1: எனக்கு
0: பெரும் மகிழ்ச்சி. நன்றி, இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகேங்க சார், ரொம்ப நன்றி.

0: நேரம் 8 மணி 18 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது இணைப்பில் வந்து பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெரம்பலூர் மாவட்டம் பீங்கலத்தூர் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு கொம்பேரி மூக்கல இருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்குங்க.
0: சரிங்க, பாடல் வருது கேட்போம்.
1: நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:23 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம், லால்குடியிலிருந்து குமர குருபரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கரும்பு வில்லிருந்து மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போயின்றாங்கிற பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு, உங்களுக்கான பாடல் வருது. நன்றிங்க.
1: சரி சரி.

0: நேரம் 8:28. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சந்தனராஜ்.
0: சந்தனராஜ்,
1: ஆமாம்.
0: எப்போ நறுமணத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: முதன்மரியாதையிலிருந்து அந்த நிலாவுக்கு அந்த பாட்டு.
0: முதல் மரியாதையிலிருந்து
1: அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்சாங்க.
0: எதையாவது எப்பயாவது பிடிச்சிருக்கீங்களா? யாருக்காக?
1: இல்லை, நிலா இப்பதான் வந்துருக்கீங்க. என் தலைக்கு நிறைய வெளியே
0: வெளியே நிற்குது. எப்போ பிடிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: அதெல்லாம் சின்ன பிள்ளை சொல்லுவாங்க. அதான் இல்லையா,
0: நீலா நீலா ஓடிவானுங்க.
1: ஆமாம், ஆமாம்.
0: சரி சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் 8:34 நிமிடம். நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம். சொல்லுங்கம்மா.
1: சுப்பலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுப்பலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கு சீமையில இருந்து மானூத்து மந்தையில அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்கம்மா.
1: நன்றி சார்.

0: நேரம் 8:39 23 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பு பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. அந்த வகையிலே இணைப்பில் வந்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் யாரோ வருக.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மருதை.
0: மருதை.
1: ஆமா சார்.
0: மருதை பேசும் இடம் மதுரையா?
1: ஆமா சார்.
0: மதுரையா நீங்க?
1: ஆமா மருதை.
0: இல்ல ஊர் மதுரையான்னு கேட்டேன்.
1: இல்ல ஊர் சுண்ணாம்புக்காரன்பட்டி சார். இப்ப லைன்ல பேசணும்.
0: சுண்ணாம்புக்காரன்பட்டி.
1: ஆமா சுண்ணாம்புக்காரன்பட்டி பக்கத்துல.
0: ஆஹா சரி. மருதை என்ன செய்றீங்க?
1: விவசாயம் பண்றோம் சார்.
0: சரி. என்ன என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கத்திரி போட்டிருக்கோம். சோளம் போட்டிருக்கோம்.
0: சரிங்க. சரி சரி சரி.
1: கீரை விட்டுருக்கோம். அரைக்கீரை எல்லாம்.
0: சரி சரி. நல்லா வந்துட்டு இருக்குதா? பயிரெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குதா? வளர்ந்து வந்துட்டு இருக்குதா?
1: மழை பெஞ்சிருக்கும். நல்லா இருக்கு சார்.
0: மகிழ்ச்சியோட இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: ஏதோ
0: ஒரு நிலா. அது ஒரு நிலா, இது ஒரு நிலா.
1: முதல் மரியாதையில கேட்டாங்க.
0: நிலாதான், நிலாதான் முக்கியம்.
1: ஆமா சார்.
0: சரி. இந்த நிலா வருது. கேப்போமா?
1: கேப்போம் சார்.

0: எட்டு மணி 44 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பிலே பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இழுப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து சேதத் சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க அப்தேகரையா, என்ன பாடல் வேணும்?
1: வைதை காத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஆனந்தம்ங்கிற பாட்டு.
0: ஏன் இந்த ஆனந்தம் உங்களுக்கு?
1: ஆமா, லைன் கிடைச்சிருச்சுல, அந்த ஒரு ஆனந்தம். வந்து பக்ரீத் வந்து, பக்ரீத் வந்து 28ஆம் தேதி வருது, எல்லாரும் வந்துருங்க ஸ்டுடியோ உள்ள அனைவரும்.
0: எல்லாரும் வந்துடுறோம், பிரியாணியை தயார் பண்ணிருங்க.
1: ஆமா, பிரியாணி வேணா பிரியாணி, சேவசாப்பாடு வேணா சேவசாப்பாடு.
0: சரிங்க, எல்லாமே வந்து தயார் பண்ணிருக்க வந்துடுறோம். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களுக்கான பாடல்.
1: ஓகே.

0: நேரம் 8:49. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. நேர்கள் நேரலையில் பங்கேற்று விருப்ப பாடலை கேட்டு மகிழும் இனிய நிகழ்ச்சி. அந்த வகையிலே இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
0: ஜோதிக்குமார் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: அற்புதமான
0: வாழ்க்கை அது, இல்லையா? வானொலியோடு இணையும் நேரம் வாழ்க்கையின் வசந்த நேரம். சரி, என்ன பாடல் இப்ப?
1: எனக்கு பாடல் வந்து வரம் படத்திலிருந்து வானும் மண்ணும் ஒன்றாயிரத்துவம் காதல் வைபவம் என்ற பாடல்
0: கேட்டுருவோமா?
1: ஓகே சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
1: ஐயா இனிய இரவு வணக்கம். ஐயா சமயபுரத்துலேருந்து ஸ்ரீராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஸ்ரீராம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சந்திரரேகா படத்திலிருந்து அல்லான்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும், அந்த பாடல் போடுங்க. இனிமையா
0: இணைப்புக்கு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்க.
1: மகிழ்ச்சியா

நேர்களை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நியூஸ் 9.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். மஞ்சத்திற்கு நம்மை சொந்தமாக்கும் பொழுது கண்களை மூடி கனவுகளில் சஞ்சரிக்க சந்திரனை தேடும் இனிய நிகழ்வு நேரம் இது. இரவின் மடியில் இசையின் பிடியில் இதயம் நனைத்திடும் இனிய ராகம் உங்கள் பிரிய திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே போற்றி, ஓம் யாழவே போற்றி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார் அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.

0: linda, நான் ஒன்று சொல்லவா? ஹாய், லவ். நானும் எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், பாப்பா
1: சில
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாயிட்டா, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

ஆசை ஆசையாய் படத்திற்காக ரஞ்சித் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியிலினே ஏப்ரல் மாதத்தில் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:34. வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொதுச் சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். நேரம் 9:36. திருச்சி FM ரெயின்போ 102.1 உடன் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

நேரம் 9:41, 20 நொடிகள். ஸ்டார் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி இது இனிய ராகம். நிகழ்ச்சியில் இனி காதல் அழிவதில்லை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சிலம்பரசன் பாடியுள்ள பாடல்

நேரம் 9:47, 47 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். கேட்டு மகிழும் நிகழ்ச்சி இனிய ராகம். நிகழ்ச்சியில் இனி அல்லி அர்ஜுனா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வரன்.

நேரம் 10:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் நேரலையில் இணைந்து மகிழும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இது. அன்பான நினைவுகள், ஆசையான உறவுகள், நெகிழ்வான காட்சிகள், இனிமையான பாடல்கள், இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும் பொக்கிஷங்கள் இவை. இவை அனைத்தையும் ஒன்றாக்கி இந்த பொழுதை மறவாத மற்றும் ஒரு காவிய பொழுதாக மாற்றும் கானங்களின் ஊர்வலம் உங்களின் விருப்பங்களில் ஞாபகம் வருதே. நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்களும் வரலாம். 0431-240-102-1 இந்த எண்ணில் புத்தம் புதிதாய் அறிமுகமாக காத்திருக்கும் அன்பு நேயர்கள், 246-102-1 ஏற்கனவே நமது நிலையத்தோடு தொடர்பு கொண்ட மற்ற அனைத்து நேயர்களும்

0: நேரம் 10:06. நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே, காவிய கானங்களில் நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார. வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன பாடல் கேட்க ஆசையோட வந்திருக்கீங்க?
1: நடித்த படத்துல தர்மம் தலைகாக்கல வந்து தர்மம் தலைகாக்கும்
0: தர்மம் தலைகாக்கும்.
1: ஆமா சார், ஆமா சார்.
0: தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல நிறைய வகைகள் உண்டு தர்மம் செய்யறதுல.
1: ஆமா,
0: அதுல சிறந்த தர்மம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க
1: சார்?
0: சிறந்த தர்மம் எது?
1: நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: நேரம் 10:10 38 நொடிகள். ஞாபகம் அருதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேரலை நிகழ்ச்சியில். அடுத்து பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கங்கய்யா.
0: வணக்கங்கய்யா.
1: திண்டுக்கல் மாவட்டம் நத்தன் தாலுகாவில இருந்து சந்திரபோஸ்.
0: திண்டுக்கல் மாவட்டம்.
1: ஆமாங்க.
0: சரி சரி, நல்லா கேக்குதா நத்தத்துல?
1: நல்லா கேக்குதுங்க சார். நான் எடுத்து போட்டிருக்கேன், 11 மணி இருந்து நல்லா பாட்டு கேட்டுட்டு.
0: சந்திரபோஸ் ஐயா, இதான் முதல் முறையா பேசுறீங்களோ?
1: என்னங்க சார்?
0: இதான் முதல் முறையா பேசுறீங்க?
1: ஆமாங்க சார், இதுதான் முதல் முறை. ஆனந்தத்துல ஆனந்த சந்தோஷமா இருக்கு சார், குதிக்கிற மாதிரி இருக்கு.
0: உங்க சந்தோஷம் எனக்கு ஒட்டிக்குச்சு. உங்களோட பேசும்போது எங்களுக்கும் அந்த சந்தோஷம் உற்சாகம் ஒட்டிக்குது.
1: சார் எனக்கு வயசு 57, ரொம்ப நாளா நான் பண்றேன், கிடைக்கவே மாட்டேங்குது.
0: சரி சரி, இன்னைக்கு இணைப்பு கிடைச்சது, பாடல் கேட்க போறீங்க.
1: இன்னைக்கு தீபாவளி.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து அதோ அந்த பறவை போல.
0: உங்க சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: கேட்டுருவோமா? நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: 10:16:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதேன். நேரலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் யார்? வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மணப்பாறையிலிருந்து மெக்கானிக் சிவா.
0: மணப்பாறை மெக்கானிக் சிவா.
1: ஆமாம்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு
0: சார். நல்ல உற்சாகமாக இருக்கீங்களே இந்த 10 மணிக்கும், என்ன காரணம்? ரொம்ப நாள் ஆச்சோம் வந்து.
1: ஆமாம்.
0: சரி சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அகத்தியர் படத்திலிருந்து காயினும் சிறந்த கோவிலும் இல்லை.
0: ஆஹா, நல்ல அற்புதமான கருத்துள்ள பாடல். என்ன என்ன காரணம் இந்த பாடல் கேட்க?
1: நான் ரொம்ப சிவபக்தன், அதனால் ரொம்ப பிடிக்கும் சாமி.
0: ஓ அப்படியா, சரி. சிவபக்தர் அப்படின்னா நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயல் என்ன?
1: நன்றாக சொன்ன, காலையிலையும் மாலையிலையும் போய் இறைவனை வணங்குவது தான் முதல் வேலையே எனக்கு.
0: காலையிலையும் சரி மாலையிலையும் இருவேளை போகிறீங்க?
1: இருவேளையும்.
0: அருமை அருமை, மகிழ்ச்சி. உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நல்ல பாடல் கேட்டிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:21. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருது நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையில் இணைப்பில் வந்துள்ள அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம், சிவகுமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம், ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
1: பீமக்குளம் சார்.
0: பீமக்குளம்
1: சார்.
0: ஆஹா, நல்லா கேக்குதாங்க.
1: கேக்குது சார், மொபைல் ஆப் மூலமா கேட்டுட்டு இருக்கோம்.
0: கேட்டுட்டு இருக்கீங்க, இதான் முதல் முறையா நிகழ்ச்சியில பங்கெடுக்க வந்திருக்கீங்க? புதிய ஒரு உறவு இணைந்திருக்கிறது.
1: கருத்தை
0: வந்து ஒரு கடிதம் மூலமா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய வேண்டுகோளையும் ஒரு நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி அப்படின்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
1: ஓகே, கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்களும் உங்களிடமிருந்து அவளோடு எதிர்பார்க்கிறோம்.
1: ஓகே சார, ஓகே சார்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எங்கள் தங்கம் படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடல் சார்.
0: பாடல் வருது, கேட்போம்.
1: கேட்டோம் சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை காலை 10:30
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டாத விந்தையே யாழ குருநாதனே.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில் கலைஞர் அறிவாலயம் எதிரில் தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட் திருச்சி.
5: பத்து மணி 27 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சாத்தனூர்ல இருந்து வன்னிமுத்து பேசுறேங்க.
5: சாத்தனூர், திருச்சி சாத்தனூர்.
6: திருச்சி மாவட்டம்.
5: சரிங்க, என்ன செய்றீங்க வன்னியரசு ஐயா?
6: செக்யூரிட்டியா இருக்கேன்.
5: அப்படிங்களா, சரி சரி. இன்னைக்கு என்ன வேலையா இல்ல வீட்டுல இருக்கீங்களா? எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வரன் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் சார்பா திருச்சி பண்பலை உங்களை வாழ்த்துகிறது.
6: ரொம்ப நன்றி சார்.
5: என்ன பாடல் கேட்கலாம்?
6: அதாவது அடிமை பெண்ண தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு.
5: கேட்டுருவோமா?
6: கேட்டுருக்கலாங்க.

0: நேரம் 10:31, 43 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். இது நேரலை நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. அந்த வகையிலே இப்பொழுது இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நாங்கள் முசிறி தண்டலைபுத்தூர் கேஎஸ் துரைராஜ் பேசுறேன்.
0: துரைராஜ் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நன்றி. என்ன செய்றீங்க?
1: விவசாயம் சார்.
0: விவசாயம், என்ன என்ன பயிர் வச்சிருக்கீங்க?
1: கடலை. கடலை.
0: கடலை. நிலக்கடலை.
1: நிலக்கடலை.
0: எத்தனை மாத பயிர் இது
1: சார்?
0: எத்தனை மாத பயிர் இது நிலக்கடலை?
1: 6 மாதம்.
0: எப்போ எடுக்க போறீங்க?
1: அடுத்த வாரம் முடிஞ்சிருவோம்.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: சரி, நல்ல விளைச்சல் வரணும். வாழ்த்துக்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரிக்ஷாக்காரன்ல கடலோரம் வாங்கிய காற்று தலைவர் பாடல்.
0: நல்ல அருமையான பாடல். இந்த ரிக்ஷான்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க ரிக்ஷாவில் போயிருக்கீங்களா?
1: ரிக்ஷாவில் நான் போகலைங்க. நாங்கள் போகல.
0: இதுவரைக்கும் ரிக்ஷாவில் போனதே இல்லை.
1: போனதே இல்லை. போவேன்.
0: ஆனால் பார்த்துருக்குறீங்களா, ரிக்ஷா பார்த்துருக்குறீங்களா நீங்கள்?
1: அதாவது
0: சைக்கிள் ரிக்ஷா. சைக்கிள் ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா இல்லை, சைக்கிள் ரிக்ஷா
1: பார்த்ததில்லை.
0: சரி,
1: இப்போ
0: புழக்கத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதில் பயணப்பட்டிருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்க தான்.
1: அதில் பயணப்படலை.
0: சரிங்க, பாடல் வருது கேட்கலாமா இப்போ ரிக்ஷாக்காரன்லேருந்து?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: 10:37 ஞாபகம் வருதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ள அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும். யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் தரகம்பட்டியிலிருந்து மலைசாமி.
0: மலைசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாடம் வந்து மகாராஜாவா. மனிதன் படைத்த உலகை எல்லாம் இறைவன் வாழ்கின்றான்.
0: மாத்தி சொல்லிட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன். மனிதன் படித்த
0: இறைவன் படைத்த
1: மனிதன் படித்த சிலவை எல்லாம்
0: இறைவன் வாழ்கின்றான். இறைவன் படைத்த உலகினிலே மனிதன் ஆளுகின்றான்.
1: ஆமா ஆமாங்க.
0: சரி, அற்புதமான பாடல் கேட்கலாம்.
1: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
0: நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் ஐயா.

அறம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடி

இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம்

0: மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான்.
1: 10:41. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருது. நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ள அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் துறை வட்டம் ராமநாதபுரத்துல இருந்து சுப்பையா டெய்லர் பேசுறேன்.
1: சுப்பையா டெய்லர், நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பாக்குறேன், உங்க யூனிஃபார்ம் டிரஸ் தச்சிட்டே இருக்கேன்.
1: இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு?
2: ஒரு
1: நாளைக்கு எத்தனை செட்டு தப்பிங்க பசங்களுக்கு?
2: பன்னெண்டு வரைக்கும்
1: என்ன பாடல் இப்ப கேக்கலாம்? சந்தோஷம். என்ன பாடல் கேக்கலாம்?
2: பணம் வந்து எல்லோரும் நல்லவரே, சோப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மாங்குத்தி, அந்த பாட்டு போடுங்க, ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம மலைக்குடி பட்டு சண்முகம் அவரு கொஞ்சம் விரும்பு கேட்டதா சொல்லுங்க.
1: சரிங்க, கேட்டுருவோம்.
2: சரி, ஓகே.

0: நேரம் 10:45 ஞாபகம் விருதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த இணைப்பில் ஆசையோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் தின்னர் வந்து பள்ளிப்பட்டார் பேசுறேங்க ஐயா.
0: நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சுங்கய்யா.
0: சரி, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க ஐயா?
1: மாட்டுக்கிற வேலையில் சத்தியநீயே தருமத்தையே அந்த பாட்டு வேணுங்கய்யா.
0: சரி, கேட்கலாமாங்கய்யா?
1: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றி. வணக்கங்கய்யா.

பேசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழா.

0: நான் பாடு சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ
1: நேரம் 10:51. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ராஜாமணி வீட்டிலிருக்கேன்.
1: வணக்கம்மா, என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு வண்ண குளங்கள்ல பெரிய ரெண்டு லெஜண்ட், திரைவாணியில் ரெண்டு லெஜண்டர்களை பத்தி வண்ண குளங்கள் அலங்கரிச்சீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: சரிங்க,
2: அவங்களுடைய நினைவு நாள் அப்படி. இன்னைக்கு எங்க என்னுடைய தந்தையுடைய நினைவு நாள் கூட. பிஎம்எஸ் ஐயா இருந்த அன்னைக்கு தான் எங்க அப்பாவும் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நல்ல பாட்டு, மொதல் பாட்டவே நீங்க போட்டீங்க, அதான் கேட்கலான். எனக்கு யார் அந்த நிலவு திரைப்படத்திலேருந்து, யார் அந்த நிலவுங்கிற காந்தி திரைப்படத்திலேருந்து யார் அந்த நிலவு
1: பாடல் கேட்கலாமா? நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றிங்க சார்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபக மருதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11:00, பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.